மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மணமும் வீசும் யாழ் மண்ணில் 102.2

102 சுமாறு 102 சுமேட்டு அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். அன்பான உறவுகளும் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலையினர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி நவீன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலையினர் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி பட்டித்திடல இருந்து கமலஹாசன் யசோதா நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி காத்தான்குடியிலிருந்து ஹிர்ஷாத் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. உற்சாகமான காலை நேர வணக்கம் சொல்லி கரோலினாலிருந்து லிலிதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நான் பருத்ததுறையிலிருந்து அருள்மொழி, எல்லோருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. மற்றும் மாய் சிஸ்டர், இனிய காலை வணக்கம், நலமா, நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வரக்கப்பழ தும்பல தும்பல தினியை சேர்ந்த முருகையா சிவாமணி தம்பதிகள் தனது பிறந்த நாளை தன் இல்லத்தில் கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துவோர் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் வதுஷன், வருஷன், வரலக்ஷன், வருஷினி மற்றும் இங்கிரிய ரவி மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி வெள்ளாங்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல் குமார் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகிலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

மயிலின் அகவல் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

ஜூன் மாதம் 15 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:53 மணி முதல் 1:23 மணி வரை. யமகண்டம் காலை 10:23 மணி முதல் 11:53 மணி வரை. ராகு காலம் காலை 7:23 மணி முதல் 8:53 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தேர்ச்சி, ரிஷபம் பயம், மிதுனம் ஆர்வம், கடகம் பாசம், சிம்மம் வாழ்வு, கன்னி நன்மை, துலாம் வெற்றி, விருச்சிகம் பாராட்டு, தனுசு பொறுமை, மகரம் எதிர்ப்பு, கும்பம் ஆக்கம், மீனம் அசதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தேர்ச்சி, ரிஷபம் பயம், மிதுனம் ஆர்வம், கடகம் பாசம், சிம்மம் வாழ்வு, கன்னி நன்மை, துலாம் வெற்றி, விருச்சிகம் பாராட்டு, தனுசு பொறுமை, மகரம் எதிர்ப்பு, கும்பம் ஆக்கம், மீனம் அசதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

102 சுமாரன் 102 தசமேட்ட அலைவரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். அன்பான காலிநேர பணிக்கும் இன்றைய நாள் அனைத்து ஊர்களுக்கும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி பத்திலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சி நடந்திருந்தார். சாம்குமார், ஈடன், கிருஷ்ண பக்தன் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்த கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணிக்கம்மா சொல்லி எட்டியாந்தொட்டையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, வினிதா, வின்சித் குமாரி, கந்தசா.

சாமி, மணிமாறன், ரவிச்சந்திரன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் மாயன்பான காலை நிறு வணிக்கம் சொல்லி வெல்வணி வழிமடை செல்வராம் நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. மற்றும் அன்பான காலை பொழுது வணிக மக்கா சொல்லி துஷிப்ரியா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் காலை வணக்கம் சொல்லி ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் சுரபி அக்கா, அன்பான காணி நிறுவனிக்கும் நானும் நிகழ்ச்சியோடு பண்டார்வழி வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷையும் நிகழ்ச்சியோடு கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிய கால நீர் வணிக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு நானும் அப்புத்தலையிலிருந்து தொடலாகலையிலிருந்து ரோசி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிஸ்டர், நலமா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு மாளிகாவத்து சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணிக்கம் வாழ்த்துக்கள் அக்கா. பேரவளை தர்கா நகர்ல இருந்து ரிம்சான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணிக்கம் சொல்லி பிரபா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணிக்கம் சொல்லி யோகேஸ்வரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. தரணிகலை ஸ்ரீவாணி சைவ உணவகத்திலிருந்து. மற்றும் திருச்சி மாமல்லசாலை பெரியார் நகர்ல இருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி கள்ளிச்செல்வி மித்துன் இனிய காலை நேர் வணிக்கம் சொல்லிருக்காங்க. அன்பான காலை நேர் வணிக்கம் அருமையான பாடல்கள் வாழ்த்துக்க சொல்லி கரோலினால இருந்து ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

0: FM 102.6, 102.8.
1: ஒலிக்கரமிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம்.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமே 102.6 அலைவரிசை ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு நடந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான பல செய்திகள் இடம்பெற்று, குறிப்பாக டெங்கு தொற்று தொடர்பாக தெளிவுபடுத்துகின்ற செய்திகள் தான் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். இன்றைய தினம் ஒரு வார கால டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இடம்பெறப் போகிறது. அது குறித்தும், அதேபோல் நாட்டில் டெங்கினுடைய தீவிரத்தை சுட்டிக்காட்டியும் பல முக்கியமான செய்திகள் வந்திருப்பதை காலம். அதேபோல மலைவீழ்ச்சி தொடர்பான விடயங்கள் முன்னிலையாக இருக்கு. அதேபோல எல்லை நிலைமை தொடர்பாகவும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். அதே போல இலங்கையில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நேற்று தினம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 5000 அண்மித்த பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து கொழும்பு காளிமுக தொடரில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மற்றும் இலங்கையினுடைய பரதநாட்டிய கலைஞர்கள் இணைந்து இதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது குறித்தான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காரணம். அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அடுத்து பயங்கரவாத தடைச்சம் தொடர்பான செய்தி, அதே போல துபாயிலிருந்து பாதாள குழு தொடர்பான இரு முக்கியமான சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்ட செய்தி என பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சலையை தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகள் வந்திருப்பதை காணலாம். அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தொடர்பாக அர்ச்சுனா எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்து, அதே போல இளங்கோவன் அதற்கு பதில் வழங்கிய விடயங்கள் என பல பிரதானமான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான இடம் பிடித்திருக்கின்ற செய்தி டெங்கு தொடர்பான செய்தி. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. டெங்கு வைரஸ் பிரபலவை தினக்கட்ட ஹமுவன ரோஹின் கரண அத்தாஸ் பன்சி இக்மவை தவத் வெடிவு நோத் ரோஹின்கின் ரோகல் உத்ராய் என்பதாக இன்று தினம் லங்கா அருண பத்திரிகை இன்று தினம் பிரதானமான தலைப்பை ஏற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் லங்கா திப்பதிரிகையில் வசங்கத அவதானமாக டெங்குவலின் ரோகல் பிறை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. மாஸ் அயக்கட்ட ரோஹிக்கும் அத்தலிஸ் எத்தாஸ் ஆரசிய ஹேட்ட ஹயாக் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மரண விசியத்தராக் ஹத்தராக் பாசல் சிசுவோ என்பதாகவும் தலைப்பிடப்படுகிறது. 6 41,466 டெங்குவலின் அடையாளம் காணப்பட 24 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. அதில் 4 பாடசாலை மாணவர்கள் என்பதாக சுட்டிக்காட்டி இன்று தினம் லங்கா பத்திரிகை தலைப்பிடுகிறது. அதே போல இன்றைய திவைன பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் முதற்பக்க பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ர சத்தியேட்ட இக்கசியப்பனாய் தெசியாய் தென் தினகட்ட ரோஹின் அத்தா ஸ்பான்சியா ரோஹல் தாரிதாபத் இக்மா டெங்கு ரோஹின்கே பிரிலா மேம கியோ தத்வய பயானக்காய் ஜாத்திக டெங்கு மருந்து விடபாலின அத்தியட்சக என்பதாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருக்கான. முன்னர் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு 150 முதல் 200 பேர் வரை டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இப்போது ஒரு நாளில் 750 பேர் என்று, அதாவது முன்னர் ஒரு வாரத்துக்கு 150 முதல் 200 பேர், இப்போது ஒரு நாளில் 750 பேர் என்று டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்படுவது பாரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது குறித்தும் இப்போது மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை ஆரம்பமாகிறது. அது சிட்ட டெங்கு மேகம் சத்தியாக் என்பதாகும் இன்று தினம் அருண பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் வந்திருக்கிறது. 41,000 கடந்தது டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை, உயிரிழப்புகளும் 24 உயர்வு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுகிறது. நாட்டில் இதுவரை இனம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 41,000 கடந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 24 உயர்வடைந்திருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாளாவிரதியில் 41,144 டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இம்மாதம் கடந்த 13ஆம் தேதி வரை சுமார் 7,302 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். அந்த வகையில் 4ஆம் தேதி 100 நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். தென்மேற்கு பருவ பயிற்சியோடு அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளிகளின் வீதம் சடதியாக அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. டெங்கு பரவலை கருத்தில் கொண்டு 89 சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகளில் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாகவும் 1,185 சுகாதார மருத்துவ அதிகார பிரிவுகள் சராசரியான டெங்கு அபாயமிக்க பிரிவுகளாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இதுவரை 24 பேர் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு சதவீதம் 0.06 ஆக உயர்வடைந்திருக்கிறது. எதிர்வரும் தினங்களில் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளிகளின் வீதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகிறது. இதுவரை 50 பேருக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியிருக்கின்றார்கள். மேலும் கொழும்பு மாவட்டத்தில் 8686 பேர், கம்பகா மாவட்டத்தில் 7263 பேர், மாத்தறை மாவட்டத்தில் 2986 பேர், ரத்தினபுரி மாவட்டத்தில் 2874 பேர், கழுத்துறை மாவட்டத்தில் 2718 பேர், காலி மாவட்டத்தில் 2519 பேர் மற்றும் கண்டி மாவட்டத்தில் 2202 என மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிக அளவான டெங்கு நோயாளிகள் பதிவாவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் டெங்கு அபாயத்தை கவனத்தில் கொண்டு தாம் வாழும் சூழலில் டெங்கு நுழம்பு பெறக்கூடிய பகுதிகளை இனம் கண்டு அவற்றை இல்லாதொழித்து தூய்மையாக்க வைத்துக் கொள்ளுமாறும் சுகாதார அமைச்சால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதான செய்தி தொடர்கிறது. அதே போல தற்போது அபாயகரமான நிலையை நோக்கி தீவிரமடைந்து வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு, தேசிய டெங்கு ஒழிவு பிரிவு, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை போலீசாரோடு இணைந்து முன்னெடுக்கும் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது. 9 மாகாணங்களினதும் பிரதான செயலாளர்கள், உள்ளூராட்சி மாகாண, சுகாதார மாகாண, கல்வி ஆகிய விடயதானங்களுக்கு பொறுப்பான அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள், உள்ளூராட்சி ஆணையாளர்கள், உதவி உள்ளூராட்சி ஆணையாளர்கள், மாநகர சபை மேயர்கள், பிரதி மேயர்கள், தலைவர்கள், உப தலைவர்கள், மாநகர ஆணையாளர்கள், செயலாளர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதனை உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினையும் நிகழ்நிலை முறைமையூடாக இணைத்து இந்த விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி ராஜக அமைச்சர் ருவான் செல்ல தலைமையில் தேசிய டெங்கு ஒழிப்பிரிவின் வைத்தியர்கள் மற்றும் போலீஸ் சுற்றுச்சூழலில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் பங்கேற்போடு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. இங்கு தெரிவித்த மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ருவான் செனதத், இந்த நிலைமை நாம் வாழும் சொல்லோடு தொடர்பட்டு உருவாவதால் பொதுமக்களின் பங்களிப்பு இன்றி சுகாதார பிரிவால் மாத்திரம் அல்லது அரசாங்க நிறுவனங்களால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது. கடந்த 10 வருடங்கள் ஒப்பிடுகையில் வாராந்தம் பதிவாகும் நோயாளர் எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலைமை காரணமாக நாளாந்தம் வைத்தியசாலை அனுமதிக்கப்படும் நோயாளர் எண்ணிக்கையும் வேகமாக உயர்வடைந்து வருவதோடு இதனால் சுகாதார பிரிவின் கொள்ளளவை மீறி மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பிரதானி சகுந்தலா ஜானகி கருத்து தெரிவிக்கையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட இந்த கொசு லாவாக்கள் அதாவது முட்டைப்புழுக்கள் இருக்கும் இடங்கள் குறித்த சோதனைகளில் அதிக சதவீதத்தை கொண்ட இடங்களாக பாடசாலை உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களே கிட்டத்தட்ட 40% அடையாளம் காணப்பட்டுள்ளன. தற்போது நுழம்பு பெருகும் இடங்களில் அடர்த்தி அதிகரித்து வருகிறது. இதுவரை 28913 நுழம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதோடு அவற்றில் 26.7% தூக்கி எறியப்பட்ட கழிவுப் பொருட்கள் மூலமும், 14.4% தற்காலிகமாக அகற்றப்பட்ட பொருட்களின் மூலமும் நுழம்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக மாறியிருப்பதாகவும் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதாலும், எனவே இந்த டெங்கு தொற்று தொடர்பாக விரிவாக இப்போது மக்கள் கவனம் எழுத வேண்டிய காலம் இருக்கிறது. டெங்கு தவாத் அதுவோத் நீத்திய ததின் பிஎச்ஐ சங்கமே விடவள்ள சபாபதி என்பதாகவும் அந்த செய்திகள் தலைவப்படுகிறது. அந்த அடிப்படையில் டெங்கு நுழம்புகள் அல்லது டெங்குனுடைய அந்த குடம்பிகளுடன் கூடிய சுற்றாடலை தொடர்ச்சியாக நீங்கள் பேணி வந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொது சுகாதார பரிசங்கத்தினுடைய பதில் தலைவர் உப்புல் ரோஹன நேற்று தினம் தெரிவித்ததாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே இந்த டெங்கு தொற்றானது இது அரசாங்கத்திலோ அதிகாரிகளோ மாத்திரம் ஒழிக்கப்படக்கூடிய விடயம் அல்ல. பொதுமக்களும் இது தொடர்பாக அக்கறை கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களுடைய சுற்றாடல் துறவில் இருக்கின்ற பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இவங்க சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த நீர் நிரம்பக்கூடிய வகையிலான உங்கள் பகுதியில் இருக்கின்ற சூழலை நீங்கள் இல்லாதொழிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நோய் தொற்று இன்னும் தீவிரமடையும். காரணம், இப்போது 4 750 அதிகமான நோயாளிகள் அடையாளம் காணப்படும். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க சுகாதார கட்டமைப்பு அல்லது வைத்தியசாலை இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு சரியான சிகிச்சைகளை வழங்க முடியாது போய் மரணங்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே மக்கள் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம், இந்த டெங்கு தொடர்பான விடயங்கள் உங்கள் அதிகாரிகள் உங்கள் வீடுகளுக்கே வந்து உங்களுடைய சுற்றுலை பார்த்து இங்கே நீர் நிரம்பி இருக்கிறது, இங்கே டெங்குள்ள பலவும் பரவும் என்று உங்களை வெளிப்படை செய்யும் வரை நீங்கள் காத்திராமல், அதிகாரிகள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் வரை காத்திராமல் உங்கள் சுற்றாடலை ஒரு நேரம் எடுத்து அங்கிருக்கின்ற டெங்கு நிலமுகள் பரவுவதற்கு ஏதுவான நிலமுகள் முட்டையிடுவதற்கு ஏதுவாக இருக்கின்ற இடங்களை சரியாக சுத்தம் செய்து நடவடிக்கை எடுங்கள். எனவே அதனூடாக உங்களுக்கு அருகில் இருக்கின்ற உறவினர்களை உங்களுக்கு அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதற்கான சாத்திய நிலைமைகள் கிடைக்கும் என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். பாடசாலை அதே போல கல்வியகங்கள் ஆகிய இடங்கள் தான் அதிக அபாயமிக்க பகுதிகளாக இருக்கின்றன. எனவே பெற்றோர் மாணவர்கள் அதே போல ஆசிரியர்கள் இது குறித்து மிகுந்த கவனம் செலுத்தி இந்த விடயத்திலும் சுற்றாடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அடுத்து அல்நினோ நிலைமை தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி இவ்வாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது, நாங்கள் காணலாம். அல்நினோ காலநிலையால் அக்டோபர் நவம்பரில் அதிக மழை வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் அபாயம், வளிமண்டல திணைக்களத்தின் பணிப்பாளர் அஜித் விஜயமான் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனினும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தி இவ்வாறு இருக்கிறது. அல்நினோவினால் இலங்கைக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படாது சுற்றுலா அமைச்சு அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் வெப்ப மண்டல பிராந்தியத்தில் வெப்பநிலை அதிகரிப்பதால் உலகளாவிய ரீதியில் ஏற்படும் அல்நினோ நிலைமை காரணமாக சுற்றாடல் வெப்பநிலை அதிகரிப்பதன் தாக்கம் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வாளர் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த அல்நினோ நிலைமையினால் இலங்கைக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவானதாகவே காணப்படுகிறது என சுற்றுலா அமைச்சின் காலநிலை மற்றும் மாற்றம் தொடர்பான அலுவலகத்தின் பணிப்பாளர் லீ ரந்தனியை தெரிவித்திருக்கின்றார். எனவே அது குறித்து அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார். தற்போது இலங்கைக்கு தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழை கிடைக்கப்படுகிறது. இந்த மழை வீழ்ச்சி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய இரண்டு மாதங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்ற போதிலும் பொதுவாக பருவமழை குறையும் சாத்தியம் காணப்படுகின்றது. இடை பருவமழை காலமான எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழக்கமாக நாட்டுக்கு கிடைக்கும் மழையில் கிட்டத்தட்ட 30% மழை வீழ்ச்சி கிடைக்கும். இலங்கை ஒரு கடல்சார் பிராந்தியத்தில் அமைந்துள்ளதால் கடலில் ஏற்படும் மாற்றங்கள் நாட்டுக்கு அதிகமாகவே உணரப்படும். இந்து பெருங்கடலில் இருமுனை தாக்கம் காரணமாக அதன் மேற்கு பகுதியில் வெப்பநிலை உயர்வதால் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் மற்றும் நாட்டின் மத்திய மலைப்பகுதியில் ஆகியவற்றின் காரணமாக இலங்கைக்கு மழை கிடைக்கிறது. அதே போன்று இலங்கை கடலினால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருப்பதனாலும் நாட்டின் நடுவே மலைப்பகுதி அமைந்திருப்பதனாலும் எமது நாட்டுக்கு தீவிர நீராவி தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை. இதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்படும் அல்நினோ நிலைமையின் கடுமையான பாதிப்புகள் இலங்கையில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளன. ஒருவேளை அல்நினோ நிலைமை தாக்கம் ஏற்படுவதாக இருந்தால் அது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பின்னர் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை விஞ்ஞானி கணித்திருக்கின்றார்கள். எனவே அதன் தாக்கம் எமது நாட்டில் ஏற்படுமாயின் அது வடகிழக்கு பருவமழை கிடைக்கும் காலப்பகுதியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதன் தாக்கம் ஏற்பட்டால் அதற்கு மூங்கொழுப்பதற்கு நாம் தயாராவது அவசியமாகும். குறிப்பாக உணவு பாதுகாப்பு குறித்து நாம் அவதானம் செலுத்த வேண்டும். நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். பதற்றமடையாமல் சிறந்த திட்டமிடலோடு மூங்கொடுக்க வேண்டும் என்றும் வெற்றி கொள்ள முடியும் என்றும் சுற்றுலா அமைச்சு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த இளநிலைமையானது இலங்கைக்கு பாரியளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் சுகாதார அமைச்சினுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், சிறுவர்கள் மத்தியில் நோய்கள் அதிக அளவில் பரவி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்று தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகின்றது. சிறுவர்களிடையே பரவும் நோய்கள் அவதானமாக செயல்படல் அவசியம், விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவரிடையே பல நோய்கள் பரவி வருவதால் பெற்றோர்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என கொழும்பு லேடி ரிஜ்வி சிறு வைத்தியசாலின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். டெங்கு இன்ஃபுளுவன்சா கை கால் மற்றும் வாய் நோய் மெனிசைட்டஸ் ஆகிய நோய்கள் தற்போது சிறுவர்களிடையே பரவி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்நோய்கள் குறித்து விழிப்புடன் இருந்து நோய்களுக்கு ஆளாவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் எடுப்பது சகல தரப்பினும் பொறுப்பு என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். டெங்கு நோய் தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், இது ஒரு உயிர் ஆபத்தான நோயாகும். காய்ச்சல், தலைவலி, கண்களுக்கு பின்புறம் வலி, உடல் வலி, மூட்டு வலி மற்றும் வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை காண முடியும். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் காணப்பட்டால் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். காய்ச்சலோடு இருமல், தடிமன், உடல் வலி, மூட்டு வலி போன்ற அறிகுறிகளை காண முடியும். இருமல், தடிமனோடு காய்ச்சல் காணப்பட்டால் பிள்ளைகளை மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். இந்த நோய் காணப்பட்டால் பிள்ளைகளுக்கு ஓய்வளிப்பது மிகவும் பொருத்தமானது என சுட்டிக்காட்டிய அவர், பிள்ளைகளை பாடசாலை அல்லது முன்பள்ளிகள் பகல் நேர பராமரிப்புகளுக்கு அனுப்பும் போது முகக்கவசம் அணிவிக்குமாறும், அதன் மூலம் மற்றைய தரப்பினருக்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு தற்போது சிறுவர்களிடையே கை, கால் மற்றும் வாய் நோய் பரவி வருவதையும் காண முடிவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த நோயின் அறிகுறிகளாக கால்கள், முழங்கைகள், அதே போல வாய் சார்ந்த பகுதிகளில் சிவப்பு புள்ளிகள் மற்றும் சில வேளைகளில் வெள்ளி நிற நீர்க்கொப்பளங்கள் ஏற்படலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்நோய் காரணி காக்சாக்யூ எனப்படும் வைரஸ் ஆகும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்நோயை பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையின் உடல் மற்றொரு பிள்ளையின் உடலில் படுவதன் மூலம் அப்பிள்ளைக்கு நோய் பெறுவது வாய்ப்பிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த அறிகுறிகளை கொண்ட பிள்ளைகளை 34 நாட்கள் வீட்டில் வைத்திருக்குமாறும் தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்குமாறும் அவர் பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கிடையில் தற்போது சிறுவர்களுக்கிடையே மெனிங்சைட்டிஸ் என்று சொல்லப்படும் நோய் பரவி வருவதாகவும் பதிவாகியிருப்பது, எனவே அதன் காரணமாக ஒரு வைரஸின் தாக்கம் என்றும் அதன் அறிகுறிகளாக காய்ச்சலோடு தலைவலி, வாந்தி, மின்னொளி அல்லது ஏதேனும் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பதில் சிரமம், அதேபோல் சில சமயங்களில் சத்தங்களை கேட்பதற்கு கூட விருப்பமின்மை, உடல் வலி போன்ற அறிகுறிகள் தென்படும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நோய் செரிமான பாதை மற்றும் சுவாச பாதை மூலம் பரவுகிறது என்றும், இது பரவுவதை குறைப்பதற்காக சுத்தமான உணவு, கொதித்தாரிய நீரை பருகுதல், இருமல் மற்றும் தடிமன் காணப்பட்டால் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே சிறுவர்கள் மத்தியில் இவ்வாறு பரவுகின்ற நோய்கள் குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் அந்த செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பாரலிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் சுகாதார அமைச்சர் தெரிவித்த ஒரு தகவல் முக்கியமான செய்தியை இடம்பிடிக்கிறது. தாதியர் சேவைக்காக 13,600 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்ப்பு என்பதாக அவர் தெரிவித்த தகவல் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எதிர்வரும் 3 ஆண்டுகளில் நாட்டின் தாதியர் சேவைக்காக 13,600 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் தெரிவித்திருக்கின்றார். பேராதனை போதனா வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நேற்று நடைபெற்ற நிகழ்வு மற்றும் அங்கு அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துறவை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம்.
1: நடவடிக்கைக்காக 52 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் 37 மில்லியன் ரூபாயில் நாம் இதனை செய்து முடித்துள்ளோம். 2025 ஆகஸ்ட் மாதம் இதன் பணிகள் ஆரம்பமாகி ஒரு வருடத்துக்கு
0: முன்பாக
1: நிறைவு செய்துள்ளோம். நாம் ஒரு தொகை நிதியை ஒதுக்கினால் அதனை உரிய காலத்தில் செலவிட்டால் தான் அதன் சரியான பெறுமதி கிடைக்கும். ரசாயன ஆய்வு கூடத்துக்கு 73 மில்லியன் மதிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் 54 மில்லியன் ரூபாயில் நிறைவு செய்துள்ளோம். இதற்கு என மொத்தமாக 92 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பேராதனை போதனா வைத்தியசாலை என்பது மத்திய மாகாணம் கேகாலை மாவட்டம் வரை சேவையை வழங்கும் ஒரு மத்திய நிலையமாகும். நாம் அரசாங்கம் என்ற வகையில் கட்டம் கட்டமாக வசதிகளை மேம்படுத்தி வருகின்றோம். கடந்த பல வருடங்களுக்கு முன்னர் பணிகளை ஆரம்பித்து கைவிடப்பட்ட கட்டடங்களின் நிர்மாண பணிகளை நாம் முன்னெடுக்க உள்ளோம். அப்போது இருந்ததை விட 3 மடங்குக்கும் அதிக செலவு உள்ளது. அதற்கிடையில் இவ்வாறான நவீனமயப்படுத்த நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். மக்களுக்கு உயர் சேவைக்கு வழங்குவதே எம் அனைவரதும் நோக்கமாகும். ஜப்பானிய அரசாங்கத்தால் 1980 இலங்கை அரசாங்கத்துக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பேராதனிய போதனா வைத்தியசாலை நாட்டின் மத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு முன்னணி சாலையாகும். இதுவரை பேராதனிய போதனா வைத்தியசாலையில் குறைந்தபட்ச வசதிகளுடன் இயங்கி வந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு விசாலமான கட்டிடத்தில் நவீன வசதிகளை உள்ளடக்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு இலங்கை சுகாதார கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலம் காணப்பட்ட ஆரம்ப சிகிச்சை பிரிவு மிகவும் குறைந்த வசதிகளுடன் குறைந்த கொள்ளளவை கொண்டு இயங்கி வந்ததோடு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவசர சிகிச்சைக்கான கேள்வியை கவனத்தில் கொண்டு இந்த வளாகத்தை விஸ்தரிக்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. 18 நோயாளர்களுக்கான கொள்ளளவை கொண்ட அவசர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு நவீனமயமாக்கப்பட்டதன் பின்னர் 47 நோயாளர்கள் கொள்ளளவை கொண்டு அமைய பெற்றுள்ளது. 5 நோயாளர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வால் ஆக்சிஜன் வசதி தற்போது 15 நோயாளர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நவீனமயப்படுத்தப்படுவதற்கு முன்னர் 69 பேராக இருந்த பணிக்குழாம் எண்ணிக்கை தற்போது 140.
0: அதேபோல மற்றொரு முக்கியமான செய்தி ஒன்று பத்திரிகையில் வந்திருக்கு. தினகரன் பத்திரிகை வெளியான செய்தி, அடுத்த பட்ஜெட்டில் மூலதன செலவுக்கு 2,000 மில்லியன் ரூபாய் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. தினகரன் பத்திரிகையில் மூலதன செலவுக்காக அடுத்த வருட பட்ஜெட்டில் 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. இது குறித்து அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயத்ரி தெரிவித்திருக்கின்றார். இவரிடம் மூலதன செலவுக்காக சுமார் 1,350 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். களத்துறை மாவட்டத்தில் 1,340 மில்லியன் ரூபாய் செலவில் 14 வீதிகளை காப்பாற்றிட்டு அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டத்தை அறிவித்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் மேலும் பல விடயங்களையும் அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வகையில் இந்த வேலை திட்டமானது தொடர்ந்து உரையாற்றிய அவர், இவரிடம் களுத்துறை மாவட்டத்தில் மாகாண சபை மற்றும் மத்திய அரசு நிதியொதுக்கீட்டின் கீழ் கிராமிய வீதி அபிவிருத்திக்காக 550 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கருத்திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயத்திஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம். சுகாதாரத்துறை சார்ந்த கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பேராதனை வைத்தியசாலையினுடைய அந்த அபிவிருத்தி பணிகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல கடந்த காலங்களில் பல திட்டங்கள் அல்லது கட்டிடங்கள் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பாதியில் கைவிடப்பட்டு இருக்கின்றன. எனவே கிட்டத்தட்ட 12-13 வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கட்டிடங்களும் இருக்கின்றன. எனவே அப்போது அதற்காக வழங்கப்பட்ட அந்த மதிப்பீடு இப்போது 3 மடங்கு வீதம் அதிகரித்து காணப்படுகிறது. இருந்தாலும் அதற்காக நிதியை ஒதுக்கி மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்காக நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகவும் நேற்று தினமும் அமைச்சர் நலிந்த ஜாத்திஸ் அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இலங்கையின் பெயரை பொன்னெழுத்துகள் பொறித்த இன்னும் ஒரு சம்பவம் நேற்று தினம் பதிவானது. கொழும்பு காலிமுக திடலில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தை அண்மித்த பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட அந்த நடனம் உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெடுத்திருக்கிறது. இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அந்த செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, கடல் அலையை மிஞ்சிய சலங்கை ஒளி கொழும்பில் பரதநாட்டிய உலக சாதனை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி, 5000 பரத கலைஞர்களின் சலங்கை ஒளியில் அதிர்ந்தது காளிமுக திடல், சங்கமம் 2026 ஊடாக இலங்கையில் கின்னஸ் சாதனை படைத்த பரதநாட்டிய பெருவிழா என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும், அதே போல தமிழன் பத்திரிகையில் 5000 மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நடனமாடி உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சி என்ற கின்னஸ் உலக சாதனை என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம்.
1: இலங்கை வரலாற்றில் அளிக்க முடியாத வரலாற்று சாதனை நிகழ்வாக சங்கமம் 2026 நாட்டிய நிகழ்வு இன்று கொழும்பு காலிமுக திடலில் இடம்பெற்றது. இந்தியாவில் இடம்பெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் விடுத்த வேண்டுகோளுக்கமையவும், அவரின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் பேரில் இந்தியாவின் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கைக்கான சங்கமம் லியா ஹாலிடேஸ் ஏற்பாட்டில் இன்று கொழும்பு காலிமுக திடல் வரலாற்று சாதனையை கண்டது. சங்கமம் 2026 என்னும் பெயரில் நடைபெற்ற இப்பெருவிழாவில் 5000 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் அணிதிரண்டு 10,000 கால் சலங்கைகளை ஒரே தாளத்தில் ஒலிக்கச் செய்து உலக சாதனை படைத்தனர். இன்று காலை கடல் அலைகளின் ஓசையை விட கால் சலங்கைகளின் ஓசை ஓங்கி ஒலித்த காலிமுகத்திடல் தமிழ் கலாச்சார பெருமிதத்தின் அடையாளம்.

0: மக்கள் கண்ணப்பத்தி தொங்கதி கிட்டதிக்கு தொங்கதேவர்கள் கண்ணப்பத்தி நம்பதி கிட்டதிக்கு தொங்க கண்ணப்பத்தி கௌதூவம் நம்பதி கிட்டதிக்கு தொங்க கணபதி கௌதூவம்.
1: பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கலைஞர்களை பாராட்டினார். இலங்கை மண்ணில் தமிழ் கலையின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய இத்தருணம் இலங்கை மக்களுக்கு கிடைத்த பெருமை என அவர் தெரிவித்தார்.
2: இந்த பெருமினமே நீங்கள் நிகழ்த்தியது ஒரு நாட்டியத்திற்கான சாதனை மாத்திரம் அல்ல, இன்று உலக அரங்கிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. இந்த சாதனைகளை நிகழ்த்தி வரும் இந்த வேளையிலே பரதநாட்டியம் மூலமாக உலக சாதனையை நிகழ்த்தி இருப்பதின் ஒரு பங்கு உங்கள் எல்லோருக்கும் இருப்பு என்பதில் நானும் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலக அரங்கில் பேசப்படுகின்ற விடயமாக நிச்சயமாக இந்த பரதநாட்டிய உலக சாதனை நிகழும் என்பதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அந்த சாதனையை படைத்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மேலும் மேலும் ஒரு முறை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அன்று 5 பேருடன் பேசிய இந்த நிகழ்வு இன்று கொழும்பு தலைநகரிலே 5000 கலைஞர்களை ஆட வைத்து சாதனை படைத்திருக்கிறோம்.
1: இந்த வரலாற்று நிகழ்வை நேரில் காண பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கலை ஆர்வலர்கள் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் காலிமுகத்திரலில் குழுமியிருந்தனர். சலங்கை ஒளியால் அதிர்ந்த இக்கடற்கரை இலங்கை தமிழரின் கலைத்திறனுக்கு சான்றாக அமைந்தது. சங்கமம் 2026 உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததை உறுதி செய்து பிரதி அமைச்சரின் கரங்களுக்கு கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தின் மூலம் சான்றிதழ் கையளிக்கப்பட்டது.
3: The old record to beat was 416 and what you have achieved here is 4988. Congratulations. A new record has been made.
4: இதோ உத்தியோகபூர்வமாக இந்த உலக கின்னஸ் சாதனை நிகழ்வின் உத்தியோகபூர்வ கையளிப்பு கௌரவ பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்கள் பெறங்களுக்கும்.
1: இதற்கு முன்னர் 416 கலைஞர்கள் பங்கேற்புடன் அரங்கேறிய பரதநாட்டிய நிகழ்வே உலக சாதனையாக இருந்தது. எனினும் இம்முறை 4988 பரதநாட்டிய கலைஞர்களின் பங்கு பற்றலுடன் இந்த உலக சாதனை படைக்கப்பட்டது. இந்த நிகழ்வினை இலங்கையில் நிகழ்த்துவதற்கு வழிவகுத்த பிரதி அமைச்சருக்கு வருகை தந்திருந்த பெற்றோரும் மாணவர்களும் நன்றி தெரிவித்ததுடன் இவ்வாறான கலாச்சார நிகழ்வுக்கு மென்மேலும் முக்கியத்துவம் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிகழ்வின் போது கடத்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பிரதி தொழில் அமைச்சர் மகிந்த ஜாய்சிங்க மற்றும் பல விசேட அதிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.
5: எங்களுடைய பாரத கலை என்பது, பரத நாட்டியம் என்பது உண்மையிலே இன்றைக்கும் உலகம் பூராகவும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறியிருக்கும். அந்த பேசுபடி பொருளாக மாறியிருக்கின்ற அந்த பொருளை இன்றைக்கும் இந்த இலங்கை மண்ணில் இருந்து உலகமே திரும்பி பார்க்கின்ற, உலகவாழ் மக்கள் அனைவருமே பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இதை செய்து முடிப்பதற்கு ஏற்பாட்டு குழுவினருக்கும், அதே போன்று எங்களுடைய பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களில் எங்கள் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுடைய, அதாவது மலை நாட்டு நடனம் கண்டியன் டான்ஸ் அனைத்தையும் இதே இடத்தில் உலக ரீதியாக மேலே ஏற்றுகின்ற ஒரு நிகழ்வையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள்.
6: சுயாதீன தொலைக்காட்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்று வருவோம்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, இலங்கை இந்திய நாடுகளை இணைக்கும் பாலமாக இந்திய வம்சாவளி தமிழ் சமூகம் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு 75 கோடி ரூபாய் பெறுமதியிலான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்தார். கொழும்பு சினமன் லேக் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மலையக கல்வி மன்றத்தின் 20வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இந்திய வம்சாவளி தமிழ் சமூகம் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான உறவில் எங்களுக்கு மிகச் சிறப்பான இடம் இருக்கிறது. ஆனால் அதற்குள் பகிரப்பட்ட வரலாறு மற்றும் நாகரிக தொடர்புகள் மிக நெருக்கமாக இருக்க மிகவும் விசேடமான இடமாக திகழ்கிறது. தலைமுறைகளாக இந்த சமூகம் இலங்கையின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை வளப்படுத்தியிருக்கிறது. இது பெரும் திருப்பத்துக்குரிய விடயமாகும். மேலும் இது நமது இரு நாடுகளையும் இணைக்கும் வலுவான பாலமாக செயல்பட்டு வருகிறது. கல்வி என்பது சமூக மாற்றத்துக்கு மிகவும் முக்கியமாக உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ள கருவி என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கல்வி தனிநபர்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் சமூகங்களையும் நாடுகளையும் பலப்படுத்துகிறது. இது போன்றதொரு முதன்மையான முயற்சி தான் இந்த நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியமான விடயமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே இந்த இலங்கை தோட்ட தொழிலாளர்களினுடைய கல்வி அறக்கட்டளை கல்வி உதவித்தொகை திட்டமாகும். இது மாணவர்களின் கல்வி அபிலாஷைகளை தொடர நிதியுதவி வழங்குவதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக மாணவர்களை ஆதரித்து வருகிறது. இந்த திட்டம் 1946 தொடங்கப்பட்டு தற்போது அதன் 80வது ஆண்டில் கால் பதித்திருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் நாம் வழங்கும் ஒவ்வொரு கல்வி உதவித்தொகைக்கு பின்னாலும் ஒரு மன உறுதி, லட்சியம் மற்றும் சாதனையின் கதை ஒளிந்துள்ளன. இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களின் வெற்றி, கல்வி வாய்ப்புகள், தனி மனித வாழ்க்கையை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பங்களையும் சமூகங்களையும் எவ்வாறு மாற்றியமைக்கும் என்பதை நாங்கள் நிரூபிக்கின்றோம். அந்த வகையில் இலங்கையுடனான இந்தியாவின் அபிவிருத்தி பங்களிப்பு மக்கள் நலனை மையமாக கொண்டது மற்றும் இலங்கை மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமைகளின்படி வழிநடத்தப்படுகிறது. இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்துடனான எங்களது ஈடுபாடு கல்விக்கு அப்பால் வீட்டு வசதி, வாழ்வாதார மேம்பாடு, உட்கடமை மற்றும் சமூக அதிகாரமளித்தல் வரை நீண்டிருக்கிறது. இந்திய வீட்டு வசதியின் கீழ் 3 கட்டத்தின் கீழ் இறுதி தொகுதி வீடுகள் சமீபத்தில் நிறைவு செய்யப்பட்டு இந்திய துணை குடியரசுத் தலைவரின் இலங்கை விஜயத்தின் போது பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டத்தில் மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு சுமார் 4000 வீடுகள் கட்டப்பட்டன. இந்திய வம்சாவளி தமிழர்களுக்காக 10000 வீடுகள் கட்டப்படும் வீட்டு வசதியின் 4 கட்டத்தை நாங்கள் தற்போது செயல்படுத்தி வருகின்றோம். இதில் 1300 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுமான பணிகள் தற்போது நிறைவடையும் மேம்பட்ட கட்டத்தில் உள்ளன. எனவே மேலும் 2000 பயனாளிகளுக்கான வீடுகள் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. துணை குடியரசுத் தலைவரின் இலங்கை விஜயத்தின் போது அறிவிக்கப்பட்ட மற்றொரு முக்கியமான அறிவிப்பு மற்றும் இது இந்திய வம்சாவளி சமூகத்திடமிருந்து நீண்டகாலமாக தொடர்ந்து வந்த கோரிக்கையாகும். அதுதான் இலங்கை புலம்பெயர்ந்தோருக்கான இந்திய வெளிநாட்டு குடியுரிமை அட்டைக்கான தகுதி எடுப்பாகும். முன்னதாக இது 4 தலைமுறைக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்றது. இப்போது இலங்கையின் பிரத்யேக சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு இந்த நிலையை தகுதி 5வது மற்றும் 6வது தலைமுறைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்களை செயலாக்குவதற்கான எளிமையான நடைமுறையும் நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம். மேலும் விண்ணப்பதாரர்களின் இந்திய வம்சாவளியை நிறுவுவதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக இலங்கை அரசாங்கத்தில் வழங்கப்படும் பதிவுச் சான்றிதழ் உள்ளிட்ட புதிய ஆவணங்களை சேர்க்க ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். அதன் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையின் மூலம் இந்த சங்கம் தலைமுறையாக மாணவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதோடு மலையக சமூகத்தின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கியிருக்கிறது. மலையக கல்வி மேம்பாட்டு சங்கம் தனது அடுத்த அத்தியாயத்தை தொடங்குகையில் அது மாணவர்கள், கல்வியாளர்கள், தொண்டர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளுக்கு தொடர்ந்தும் ஊக்கமளிக்கும் என்றும் நம்புவதாகவும் சந்தோஷ் ஜா அவர்கள் இந்த நிகழ்வில் சுட்டிக்காட்டியிருந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே மலையக கல்வி மன்றத்தில் 20வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் நேற்று கொழும்பு சினமன் லேக் ஹோட்டலில் நடைபெற்ற போது அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதுதான் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா உயர்சானிகர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்திகள் தொடர்பை நாங்கள் இப்போது பார்க்கலாம்.
திறக்கொள்வதனுடைய பிரதான தலைமைச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. வழிவடக்கில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து யாழில் ராணுவம் கட்டும் ஆஸ்பத்திரியை இடிக்கவும் புதன்கிழமைக்குள் அழித்து முடிக்குமாறு யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதிக்கு வழிவடக்கு பிரதேசபை தவிசாளர் அறிவித்தல் என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. யாழ்ப்பாணம் வசாவிலான் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்படும் ராணுவ மருத்துவமனை கட்டுமானங்களை உடனடியாக இடித்து அகற்றுமாறு வலிகாமம் வடக்கு பிரதேசபை தவிசாளர் சுகீர்தன் அறிவித்தல் ஒன்றை அனுப்பியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயமானது இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. வசாவிலான் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து ராணுவ மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைக்குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலும் தற்போது வரை எந்த தடங்களும் இல்லாமல் கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்தே தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்படும் ராணுவ மருத்துவமனை கட்டுமானங்கள் உடனடியாக இடித்து அகற்றுமாறு யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படைகளின் கட்டிட தளபதிக்கு வலிவடக்கு பிரதேசபின் தவிசாளர் சுகீர்தன் இவ்வாறு கடிதம் ஒன்றியுள்ளாக அறிவித்து விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று முக்கியமாக இடம்பெறுகிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மயிலட்டி மக்கள் இன்று போராட்டம், அனைவரையும் அணிதிரள அழைப்பு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தெரிவிக்கிறது. போர் முடிந்தும் 16 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மக்களது காணிகள் 36 ஆண்டுகளுக்கு மேலாக விடுவிக்கப்படாத நிலையில் மயிலட்டி மக்கள் இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு காணியுரிமைக்கான மக்கள் இயக்கம் பூர்ண ஆதரவு வழங்கியிருக்கிறது. அத்துடன் போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு காணியுரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். யாழில் வாள்வெட்டு தாக்குதல் கட்டுக்குள் வடக்கு ஆளுநர் கூறுகிறார் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போலீசார் மக்களின் நம்பிக்கையை வெல்லும் வகையில் செயலாற்ற வேண்டும் எனவும் போலீஸ் இணைக்களத்துடன் மக்களும் இணைந்து பயணிக்கும் போதே குற்றங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் 1966 ஆண்டு உருவாக்கப்பட்டு கடந்த 60 ஆண்டுகளாக தற்காலிக இடங்களில் இயங்கி வந்த கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கான புதிய நிரந்தர கட்டிடம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியிருக்கிறார். நான் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் போலீசார் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து அதிகளவான முறைப்பாடுகள் பெற்றிருக்கின்றேன். குறிப்பாக போலீஸ் நிலையங்களில் தமது முறைப்பாடுகள் ஏற்கப்படுவதில்லை எனவும் தமக்கு தீங்கிழைத்த குற்றவாளிகளோடு போலீசார் நட்பாக பழகுவதாகவும் மக்கள் முறையிட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை முற்றாக மாறியிருக்கிறது. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வழங்கி வரும் உறுதியான தலைமைத்துவமே இது மாற்றத்துக்கு காரணமாகும். இருப்பினும் இத்துறையில் இன்னமும் பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டி இருக்கிறது. வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் அதிகரித்த வாள்வெட்டு உள்ளிட்ட வன்முறை கலாச்சாரம் இன்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. போலீசார் தமது சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கு பௌதீக வளங்கள் மிகவும் அவசியமானவை. அந்த வகையில் நீண்ட காலத்தின் பின் இன்று அவர்களுக்கு தேவையான நிரந்தர கட்டிடம் கிடைத்திருக்கிறதன் மூலம் அவர்கள் மேலும் சிறப்பான சேவைகளை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் நேற்று தினம் யாழ் வடமாகாண ஆளுநர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. டெலோவின் தலைவராக மீண்டும் செல்வம் தெரிவு, தேசிய மாநாட்டில் ஏகமன முடிவு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் மீண்டும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். டெலோவின் 12வது தேசிய மாநாடு வவுனியாவில் தனியார் விருந்தினர் நேற்று இடம்பெற்ற போதுதான் இந்த தெரிவு இடம்பெற்றிருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை சுட்டிக்காட்ட அதற்கு அருகில் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. டெரோ தலைமைக்கு எதிராக கட்சிக்குள் போர்க்கொடி என்பதாக இன்னும் ஒரு தலைப்பும் இருக்கிறது. டெரோவின் தலைமைக்கு எதிராக பல முக்கிய மூத்த போராளிகள் மற்றும் கட்சி உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்புகளை

விரிவாக பார்க்கலாம். அர்ச்சுனா எம்பி தெரிவித்த கருத்து இப்போது தமிழன் மற்றும் ஏனைய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய தற்போதைய அரசு, சிங்களவரின் ஒரே தலைவர் மஹிந்த, அவரை உண்மையான ஜனாதிபதி என பொதுஜன பெருமன கூட்டத்தில் அர்ச்சுனா எம்பி திட்டவட்டம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். அந்த செய்தி ஏனைய பத்திரிகைகளிலும் முக்கியமாக முதற் பகுதியில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சிங்கள மக்கள் தற்போதும் தங்களின் ஒரே தலைவராக மஹிந்த ராஜபக்சேயை பார்க்கிறார்கள். இந்த நாட்டின் உண்மையான ஜனாதிபதியாக நானும் அவரையே பார்க்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சனது சிங்களத்தின் மீது உண்மையான பற்றுக் கொண்டிருக்கிறார் என்றும், அவர் அவ்வாறு தன் இனத்தை நேசிக்கும் ஒருவராலேயே ஏனைய இனங்களையும் ஆதரிக்க முடியும் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு 2029 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவே நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும், அவருடன் பேச்சுக்கள் நடத்தி தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைக்கு நாம் நிரந்தர தீர்வை காண்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கௌரவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபயகுணவினால் கழுத்துறையில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அர்ச்சுனா ராமநாதன் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். இதேபோல அவருடைய கருத்துக்கு எதிர்த்து தெரிவித்து இளங்குமரன் எம்பி அவர்கள் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அர்ச்சுனா கோமாளி, இளங்குமரன் எம்பி விமர்சனம் என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு ஜோக்கர், அவரை பற்றி கதைக்க வேண்டியதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார். கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். கல்லூரி நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவின் பாராட்டு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொண்டமை தொடர்பில் கேட்டபோதே இளங்குமரன் எம்பி அவர்கள் இந்த விடயத்தை கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மஹிந்த தரப்பை சேர்ந்தவர் என நாம் முதலே தெரிவித்தோம். அவர் தற்போது வெளிப்படையாகவே மஹிந்த தரப்பின் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார். அவர் ஒரு ஜோக்கர், அவரை பற்றி கதைப்பதற்கு எதுவும் இல்லை என இளங்குமரன் எம்பி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல இந்த கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் முக்கியமான செய்தி கிடம்பிடிக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மஹிந்தவால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது, யாழில் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளுடைய முக்கியமான முதல் பக்க செய்திகளாக உட்பக்க செய்திகளாக இடம்பெடுத்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். தற்போது முன்னெடுக்கப்படும் கடந்த கால லஞ்ச ஊழல் மோசடிகள் உள்ளிட்ட குற்றச் செயல்களுக்கு எதிரான விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்படும் நேரத்தில் அதற்கு பயந்தே மஹிந்த ராஜபக்ச போன்றோர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்குமாறு கோருகின்றார்கள் என்றும், ஆனால் சந்தர்ப்பவாதம் மற்றும் அதிகார ஆசையுள்ள அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒருபோதும் ஆட்சி அதிகாரம் கிடைக்காது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ள நிலையில் அத்தொடர்பில் யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மக்களால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கள் மற்றும் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட ஆட்சிகள் தொடர்பில் மக்களுக்கு அதிருப்திகள் இருந்தன. இந்நிலையில் மக்களால் அவர்கள் தேர்தலில் மாத்திரமின்றி வீதிக்கிறங்கி விரட்டியடிக்கப்பட்டார்கள். அவ்வாறான அரசியல்வாதிகள் மீண்டும் நாட்டை ஆட்சி அதிகாரத்தை கேட்கின்றார்கள். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் அவர்கள். இதனை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளித்து ராஜபக்சர்கள் தொடர்பற்றார்கள் என்றும் கூறியிருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் அடுத்த சுழற்சியில் வந்து நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை கோருகிறார்கள். கடந்த 76 மேலாக தட்டுக்களை மாற்றுவது போன்று நாட்டை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் இப்போது மீண்டும் கனவிலிருந்து எழுந்தவர்கள் போன்று மக்களை திசை திருப்பி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது செயற்படும் லஞ்ச ஊழல் மோசடிகள் மற்றும் குற்றச்செயல்களுக்கு எதிரான விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்படும் நேரத்தில் அதற்கு பயந்தே அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை விடுத்து சாதகமான வேலைத்திருந்தவும் கிடையாது. அவர்களின் ஆட்சி காலத்தில் நாட்டுக்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சந்தர்ப்பவாத அதிகார ஆசையுள்ள அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் மக்களின் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள எந்த வாய்ப்பும் கிடையாது என்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள்
நேற்று தினம் இடம்பெற்ற இந்த கோப்பாய் போலீஸ் நிலைய திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் பயங்கரவாத தடை சட்டம் மனித குலத்துக்கு எதிரானது, விசாரணைகள் என்ற பெயரில் கொலை செய்யக்கூடாது, விஜயதாச ராஜபக்சே என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம்

வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. சுரேஷ் சாலை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும், ஆனால் விசாரணை என்ற பெயரில் கொலை செய்யக்கூடாது. பயங்கரவாத தடைச்சட்டம் மிகவும் மோசமானது, மனிதகுலத்துக்கு எதிரானது. யுத்தம் இல்லாத நாட்டில் பயங்கரவாத தடைச்சட்டம் எதற்கு? அந்த சட்டத்தை முறையாக ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட மக்கள் விடுதலை முன்னணி இன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறது என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே அவர் தெரிவித்திருக்கிறார். கண்டியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அந்த விடயம் தொடர்பாக இன்றைய திவைன பத்திரிகை இன்னும் ஒரு தலைப்பை இடுகிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். கெட்டும்பத் கர அவசான் திரஸ்த பணத்தை வெணுவட்ட நவ பணத்தை மாச தெகையின் கேனவா ரஜே கியா என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட போகிறது. இன்னும் 2 மாத கால பகுதியில் அதனை சட்டமாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசாங்கம் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே தொடர்பில் விரைவாக இது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அதற்கு முன்னர் அது வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்பதாகவும் இன்று தினம் திவைன பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். மகிந்தவின் உகண்டா பணம் எங்கே? மகரம போராட்டத்தில் வசந்த முதலிகை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பழைய ஆட்சிகளை போன்று நடந்து கொள்ளாமல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே மக்கள் அந்த அதிகாரத்தை வழங்கியிருந்தார்கள். மீண்டும் அறகளைய போராட்டங்கள் உருவாகுமா என்பதை தீர்மானிப்பது அரசியல்வாதிகள் அல்ல, மக்கள் என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் வசந்த முதலிகை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு மாகரகம நகரில் மக்கள் போராட்ட முன்னணியின் ஏற்பாட்டில் வாழ்க்கை சுமையை தாங்க முடியவில்லை, அத்தியாவசிய பொருட்கள் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்ற கோஷங்களை முன்னிறுத்தி நேற்று முன்தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது கருத்து வெளியிட்ட போதே வசந்த முதலிகை இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் நாட்டின் மக்கள் தற்போது கடுமையான பொருளாதாரத்துகளால் மிகவும் மோசமான வாழ்க்கை நெருக்கடி எதிர்கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பொருட்களின் விலைகள் உயர்ந்த போதும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்த போதும் சந்திச்சந்தியாக சென்று போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் பொருட்களின் விலை உயர்வு தொடர்பில் எவ்விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உகண்டாவில் பதுக்கி வைத்ததாக கூறப்பட நிதிகளை மீட்டெடுத்து நாட்டை வளப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று அவ்வாறான எந்த மாற்றம் இடம்பெறவில்லை, எனவே அரச கருவூலம் நிரம்பவில்லை என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமாக இருக்கிறது. அரச நிதி துஷ்பிரயோகம், அரசு தரப்பு சாட்சியான பெசிலின் சகா பாஸ்வர என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரசு தரப்பு சாட்சியமாக மாற உடன்பெற்றிருக்கின்றார். 2014 உவா மாகாண சபை தேர்தலின் போது சுற்றுலா மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி அரசியல் ரீதியான டி ஷர்ட்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணையின் போதே இப்போது அவர் அரசரப்பு சாட்சியாக மாற இருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதற்கான முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சே, சுற்றுலா உகிப் பணியத்தினுடைய முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரத்ன மற்றும் அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவஃபர் ஆகியோர் இந்த வழக்கில் பிரதான சந்தேக நபர்களாக பெயரப்பெற்றிருக்கிறார்கள். பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். சிஐடி அதிகாரிகள் இவர்களை தேடி வருவதோடு வெளிநாட்டு செல்ல தடையும் வைத்திருக்கிறார்கள். தற்போது வெளிநாட்டிற்கு முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சேவை கைது செய்ய நீதவான் பசன் அமரசேன ஏற்கனவே பிடிவாணை பிறப்பித்திருக்கின்றார். அவருக்கு எதிராக சர்வதேச அளவில் அழைப்பாணை விடுக்க வேண்டுமாயின் அதற்கான சுயவிவர வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 127வது பிரிவின் கீழ் பாஸ்வர குணரத்னவிடம் நீதவானில் வழங்கிய ரகசிய வாக்குமூலத்தை அடுத்து அவரை அரசு சாட்சியாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பிணை அனுமதி விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த இவரை 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரள பிணையிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமி ஜவஃபர் என்பவரை ஜூன் 15 வரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே இப்போது அந்த பிரதிவாதிகளே சாட்சியாளர்களாக மாறுகின்ற சம்பவம் இடம்பெற்று வருகின்ற செய்தியை முன்னிலைப்படுத்தி அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் அருண பத்திரிகை வெளியாகின்ற ஒரு செய்தி, சலையிட்ட பட்டமகின் ஆகார தீமட்ட அவதானு என்பதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. எனவே தொடர்ந்தும் சலே உணவு பெற்றுக் கொள்வதில் நிராகரிப்பை முன்னெடுத்து வருவதன் காரணமாக, உணவை பெற்றுக் கொள்வதை தவிர்த்து வருவதன் காரணத்தில் அவர்களுக்கு குழாய் ஊடாக உணவை வழங்குவது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அவருடைய உறவினர் ஒருவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே தொடர்ந்தும் அவர் உணவு புறக்கணிப்பை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் அவருக்கு குழாய் ஊடாக உணவை வழங்குகிற நடவடிக்கை குறித்தும் இப்போது கவனம் எடுத்தப்படுவதாக ஒரு செய்தி வெளியாக, மற்றும் ஒரு தகவலும் இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தி, சலே தினபத்தா பலான்ன நீத்திச்சு விளையாட்ட இடதென்னை விருதகை இல்லையும் சிஐடியே இவதுதமாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காரணம் இன்றைய லங்கா தீ பத்திரிகை அதற்கு தலைப்பெறுகிறது. எனவே போலீசில் இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சலை தற்போது தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். எனவே அவரை நாள்தோறும் சந்திப்பதற்கு அவருடைய சட்டத்தரணிக்கு அனுமதி வழங்குமாறு கோரி சலைவினுடைய மனைவி முன்வைத்த கோரிக்கையை குற்றப்புலனாய் திணைக்களம் நிராகரித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றும் ஒரு பிரதான செய்தி, திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது, கொழம்ப பாத்தாலேயே அபராத ரசகட்ட சம்பந்த ப்ளூமெண்டல் சங்க மோதர சத்துர ரதும் பாரையிட்ட அபுதாபியின் பிட்டபுல் கல பசு ஸ்ரீலங்காவட்ட ரெகன எவித் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் துபாயில் இருந்து அழைத்து வரப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இருவர் சீரியலால் தடுத்து வைக்கப்பட்டு தீவிர விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் ப்ளூமெண்டல் சங்க மோதர சத்துர அபுதாபியில் கைதான பாதாள குழு முக்கியஸ்தர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தல், இருவர் மீதும் தனித்தனி விசாரணைகள், தப்பியோடியோரை கைது செய்யும் செயற்பாடுகள் தொடர் வெற்றி, இதுவரைக்கும் வெளிநாடுகளில் 35 பேர் கைது என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். நாட்டினுள் பல்வேறு குற்றச்செயல்கள் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக வெளிநாடு சென்று தலைமறைவாகிய நிலையில் துபாயில் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர்களான மோதர நிபுணவின் சகோதரரான மோதர சத்துர மற்றும் ப்ளூமெண்டல் சங்க ஆகிய இருவரும் நேற்று முன்தினம் இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக இவர்கள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகியவற்றிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தின் போது ஈரான் நாட்டு ராணுவத்தினரால் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை தங்களது கைபேசிகளில் சேகரித்து வைத்திருந்த குற்றத்தின் பேரிலேயே மேற்படி இரு சந்தேக நபர்களும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இரு நாடுகளுக்கு இடையிலான இராயதந்திர உறவுகள் அடிப்படையில் இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் மத்திய குற்ற விசாரணை பணியகம் மற்றும் கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவற்றிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதேவேளை கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய மோதர சத்துர மத்திய குற்ற விசாரணை பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இவர் வெளிநாட்டில் தலைவரவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டு வரும் போதைப் பொருள் கடத்தல் காரணமான மோதர நிபுண என்பவரின் சகோதரர் ஆவார். சந்தேக நபரை கைது செய்வதற்காக அவரது புகைப்படம் கடந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் முதல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள தானியங்கி முக அடையாள கண்டுபிடிப்பு முறைமையில் உள்ளிருக்கப்பட்டிருந்தது. மேலும் மோதர சத்துர கடந்த 2019 ஆண்டு பமுண்டுகம பகுதியில் கஞ்சா போதைப் பொருளை வைத்திருந்தமை, 2020 ஆண்டு முகத்துவாரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கி ஒருவரை காயம் ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அத்துடன் கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் கொழும்பு 4 நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ப்ளூமெண்டல் சங்க கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக பாரிய குற்றச்செயலோடு தொடர்புடைய மேற்படி சந்தேக நபருக்கு எதிராக பல நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கமைய கடந்த 2010 ஆண்டு கனேமுள்ள பகுதியில் நபரொருவரை தாக்கியமை தொடர்பில் சங்கவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தோடு அதே ஆண்டு கலனி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2015 கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு நடத்தி நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராகவும் இவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார். 2016 மாளிகாவத்தை பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் குற்றச்செயலுக்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றத்தின் பேரில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இவருக்கு கொழும்பு எதிராக வழக்கு தொடரப்பட்டதோடு அந்த வருடம் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் செலவற்றோடு சட்டத்தரணி ஒருவர் ஊடாக பயங்கரவாத விசாரணை பிரிவில் சரணடைந்ததை தொடர்ந்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் கடந்த 2018 புளுமண்டல் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் துப்பாக்கியால் நபர் ஒருவரை சுட்டு கொலை செய்து மேலும் மூவருக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய குற்றச்செயலில் பிரதான சந்தேக நபராகவும் இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இதேவேளை கைதான இரு சந்தேக நபர்கள் தொடர்பிலும் மத்திய குற்ற விசாரணை பணியகம் மற்றும் கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவு ஆகியன இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை நாடு முழுவதும் 102.2

0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: வசந்தத்தின் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நன்றி ஸ்ரீசோபி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஏராளமான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பரான தலைப்பும் கூட காத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அபிவிருத்தி லோத்தர் சபையின் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3018வது அத கோட்டிபதி சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 15, 26, 47, 66. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 15, 26, 47, 66. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,49,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4904வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசி மேஷம், வெற்றி இலக்கங்கள் 6, 9, 30, 38. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி மேஷம், வெற்றி இலக்கங்கள் 6, 9, 30, 38. நேற்றைய தினம் 30 லட்சம் ரூபாய் சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,58,67,480 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3,192வது சூப்பர் போலின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 33, 60, 63, 64. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 33, 60, 63, 64. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். சூப்பர் கேஷ் சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகள் 3, 2, 0, 9, 5. மீண்டும் அந்த முடிவுகள், 3, 2, 0, 9, 5. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 4 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,72,400 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,44,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 5,353வது சனித்தாலோத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். சனித்தாலோத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 16, 64, 67, 68. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 16, 64, 67, 68. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 2, 8, 7, 7, 2. லக்கி சான்ஸ் சீட்டிலுப்புக்கான வெற்றி முடிவுகள் மீண்டும் ஒருமுறை, 2, 8, 7, 7, 2. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,15,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,51,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,368வது கப்பூர்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ, சூப்பர் இலக்கம் 18, வெற்றி இலக்கங்கள் 24, 25, 27, 50. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ, சூப்பர் இலக்கம் 18, வெற்றி இலக்கங்கள் 24, 25, 27, 50. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,20,61,360 ரூபாயும் அடுத்த சூப்பர் பரிசாக 29,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 926வது சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 4, 3, 4, 4, 5, 8. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 4, 3, 4, 4, 5, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 32,40,580 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,14,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 400வது சீட்டில் போறதுக்குரிய ஜெய சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஜெய சம்பதவின் வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 8. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து யூ, வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 8. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசில்கள் 22 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,62,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 1,022வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 15, 17, 38. சசிரிலோத்தருக்கான வெற்றி இலக்கங்கள் 15, 17, 38. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,31,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் அபிவிருத்தி லொத்தர் சபையின் வழங்கப்பட்ட சீட்டிலுப்புக்கான உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்ததாக நாம் நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட சுபதவசாக் 334வது சீட்டில் போறதுக்குரிய சுபதவசாக்கின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக துலா ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 47, 57. மீண்டும் அந்த முடிவுகள், ராசி துலாம் வெற்றி இலக்கங்கள் 11, 47, 57. நேற்று தினம் சூப்பர் இலக்கங்களாக 8, 9, 2, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 768,69,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட கொவிசெத்த, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,460வது கொவிசெத்த சீட்டிலுப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 23, 37, 49, 66. மீண்டும் ஒரு முறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 23, 37, 49, 66. நேற்றைய தினம் மொத்தமாக 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்த பரிசில்களாக 79,28,680 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,73,68,210 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,211வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 6, 9, 0, 6, 9, 9. மீண்டும் ஒருமுறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 6, 9, 0, 6, 9, 9. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,89,13,520 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,53,07,224 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,248வது தன நிதானய, நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தன நிதானையின் வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 10, 36, 37, 65. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 10, 36, 37, 65. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 46,57,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,33,71,993 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,566வது சீட்டில் போறதுக்கான மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 1, 4, 30, 72. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 1, 4, 30, 72. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,18,920 ரூபாயும், அடுத்த சூப்பர் பரிசாக 29,28,94,806 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,527வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மேஷ ராசி தெளிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3,
8 41 45. ராசியாக மேஷராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3 8 41 45. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசில்கள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 71,39,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,41,191 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத 793 சீட்டில் போறதுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 0 6 9 9. மீண்டும் ஒரு முறை அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 6 1, வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஒரு முறை 0 6 9 9. நேற்றைய தினம் மொத்தமாக 40,06,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 486 ஜெயலலிதாவுக்கான சீட்டிலுப்பு முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 0 4 4 4. மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 0 4 4 4. நேற்றைய தினம் சூப்பர் இலக்கங்களாக 3 5 0 6 தெரிவாகி உள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 5,00,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 32 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,18,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.2. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
3: இன்று 2026 ஜூன் மாதம் 15 திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:53 மணி முதல் 1:23 மணி வரை. யமகண்டம் காலை 10:23 மணி முதல் 11:53 மணி வரை. ராகு காலம் காலை 7:23 மணி முதல் 8:53 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தேர்ச்சி, ரிஷபம் பயம், மிதுனம் ஆர்வம், கடகம் பாசம், சிம்மம் வாழ்வு, கன்னி நன்மை, துலாம் வெற்றி, விருச்சிகம் பாராட்டு, தனுசு பொறுமை, மகரம் எதிர்ப்பு, கும்பம் ஆக்கம், மீனம் அசதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தேர்ச்சி, ரிஷபம் பயம், மிதுனம் ஆர்வம், கடகம் பாசம், சிம்மம் வாழ்வு, கன்னி நன்மை, துலாம் வெற்றி, விருச்சிகம் பாராட்டு, தனுசு பொறுமை, மகரம் எதிர்ப்பு, கும்பம் ஆ

வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் உங்களுக்காக ஏராளமான தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தலைப்பும் கூட காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். விடுமுறைகள் கலைந்து வார இறுதி முடிந்து எல்லாரும் வேலைக்கு செல்லும் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலருக்கு இந்த நாள் ரொம்ப பரபரப்பான, ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு அச்சோ திங்கட்கிழமையா வேலைக்கு கிளம்பணுமே அப்படிங்கிற கவலை கூட இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கு சென்றாலும் வேலைக்கு செல்லும்போது கவனமாக செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்க கூட பகிர்ந்து கொள்றோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி சீக்கிரமா வேலைக்கு போகணும், ஊர்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை நகரத்துக்குள்ள இந்த காலை நேரங்களில் வேகமாக இந்த கூட்ட நெரிசலுக்குள் பயணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு வாகனத்தில் நம்ம ஜம்முன்னு போய் இறங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு த்ரீ வீலர் ஒன்று எடுங்க. என்ன த்ரீ வீலர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 40 வருட கால நன்மதிப்பை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து உங்களுக்காக வருகிறது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். அதுவும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 236 சிசி என்ஜினை கொண்ட பஜாஜ் முச்சக்கர வண்டிகள் தான் உங்களுக்காக வருது. ஸோ இந்த மாதிரியான முச்சக்கர வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கும். இந்த ஃபியூல் கிரைசிஸ் இல்லை இந்த விலையேற்றங்களின் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ இன்றைக்கே போய் வாங்குங்க பஜாஜ் முச்சக்கர வண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்களாக இருக்கலாம், இல்லாட்டி கடல் தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம், இதெல்லாம் எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இருக்கும். டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து தேடி பார்ப்போம் கூகுளில் எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. கூகுளை விட நான் சூப்பரான ஒரு தகவல் ஒன்று உங்களுக்கு தரேன். நீங்கள் போயிட்டு இது அனைத்தையும் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸுக்கு போங்க. ஜனதா ஸ்டீல்ஸுக்கு போனீங்கன்னா கட்டட உபகரண பொருட்களாக இருக்கலாம், அல்லது கடற்தொழில் உபகரண பொருட்களாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரி, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காலநிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியான மழை வெயில் கலந்த காலநிலையாக இருக்கிறது. அப்போது தலைவலி காய்ச்சல் எல்லாம் வருவது வந்து சகஜமாகிவிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்து உங்கள் வேலைகளுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வேலைகளை இடையூறாக்க அந்த தலைவலி காய்ச்சலுக்கு இடம் கொடுக்கலாமா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காய்ச்சல் தலைவலிக்கு இடையூறு கொடுக்கறதுக்காக ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா அந்த காய்ச்சல் தலைவலி எல்லாமே பறந்து போயிடும். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைவில் கொள்ளுங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான தகவல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. அதுவும் நம் நாட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2020 சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 37 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் தொடுப்பத்தாடி இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து 195 என்ற இலக்கை நோக்கி விளையாடிய பதிலுக்கு தொடுப்பத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கை அணியின் பந்து வீச்சுக்கு முகம் கொடுக்க முடியாமல் 18.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 157 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகளை கொண்ட 20-20 தொடரில் 1-1 என்ற கணக்கில் இலங்கை அணி சமன் செய்திருக்கு. சரி, அடுத்த போட்டி என்ன மாதிரியான முடிவுகள் வரலாம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரும்போது, இல்லை போட்டிகளை பற்றிய தகவல்கள் வரும்போது நான் உங்களுக்கு உடனுக்குடன் தர்றதுக்காக ரெடியாக இருக்கேன். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே அந்த ஃபீவரில் தான் இருக்காங்க. ஃபீஃபா ஃபீவரில் இருந்து யாருமே இன்னும் மீண்டு எழும்ப முடியாத மாதிரியான ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படி ஐபிஎலோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கே அந்த ஃபீவரை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் தான். இப்போ உலக கால்பந்து தொடரில் டி குழுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி அணிகள் வந்து மோதி இருக்காங்க. இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி அணி 2-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்தீங்கன்னா அபாரமான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. கனடா வான்குவார் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் 26வது நிமிடத்தில் ஆஸ்திரேலியா அணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோலை அடிக்குது. சரியா, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 74வது நிமிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா

இந்தியா ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி வந்து இன்றைய தினம் நம்ம நாட்டில் நடக்க போது தம்புல்லையில் தான் நடக்க போது. காலை 10 மணி அளவில் தான் இந்த போட்டி வந்து ஆரம்பமாக இருக்கிறது. இன்னும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மணித்தி அலங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லாரும் ரெடி ஆகிக்கிங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான தகவல்கள் செய்திகள், அப்புறம் மிக முக்கியமாக இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்களே. ஸோ அந்த தலைப்பு கூட காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட உங்கள்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமா அதிகமா அழையுங்கள், பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சரி, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நொடி இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த நொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தலைப்பு சொல்றதுக்கு முன்னாடி இந்த செய்தியை கொஞ்சம் கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மகிழ்ச்சிக்கான காரணமும் இந்த பிரச்சனைக்கான காரணமும் அவரே தான். ஈரானுடனான அமைதி உடன்படிக்கை தற்போது முழுமையடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் இந்த விடயத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கமே வந்து அமோஸ் நீரில் முன்னெடுக்கப்பட்ட அமெரிக்க கடற்படை முற்றுகை வந்து உடனடியாக நீக்குவதற்கு தாங்கள் இணங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மத்தியஸ்தமாக யார் வந்திருக்காங்க, யாரை கூட்டு வந்து மத்தியஸ்தம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாகிஸ்தானோட பிரதமரை கூட்டு வந்து தான் மத்தியஸ்தானம் பண்ணியிருக்காங்க. ஷெபாஸ் ஷெரீப் தான் அதை பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ளூர் நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டது உள்ளதாக அறிவித்த சில நிமிடங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த பதிவை போட்டிருக்காரு. சரி, இந்த பதிவு இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட சேர்ந்த ஒரு சம்பவம் இருக்கு. இந்த ஒப்பந்தம் வந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வந்து சுவிட்சர்லாந்தில் வச்சு தான் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட போறதா சொல்லியிருக்காங்க. இதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இறுதி செய்யப்பட்ட வரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் அமெரிக்காவும் ஜூன் 19 தேதியில் வந்து சுவிட்சர்லாந்து வச்சு கையெழுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த செய்தி வந்ததோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல செய்தி ஒன்று நடக்கும். உலக சந்தையில் கடும் வீழ்ச்சி அடைந்த மசகு எண்ணெய் விலை அப்படின்னு வந்திருக்கு. 100 மேலாக மூடப்பட்டிருந்த ஆமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்ததை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன்படி பிரெண்ட்ரக மசகு எண்ணெய் 3.55 சரிந்து ஒரு பீப்பாய் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 83.77 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது WTI மசகு எண்ணெய் 4.10% சரிந்திருக்கு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 80.78 அமெரிக்க டாலர்களாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீழ்ச்சி பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மெர்பன் ரக மசகு எண்ணெயின் விலை 4.23% வீழ்ச்சி அடைந்திருக்கு. அமெரிக்க டாலரின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளவுக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83.02 தான் விற்பனை செய்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த போரினால் கடந்த மே மாதம் முதல் மசகு எண்ணெயின் விலை வந்து அதி உச்சத்தை அடைந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம் நாட்டில் கூட 700 ரூபாய் 1000 ரூபாய்களை தொடும்னு சொல்லி மிகப்பெரிய மன பீதிகளிலும் மன போராட்டங்களிலும் மக்கள் இருந்தாங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரினால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து அறிவித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மசகு எண்ணெயின் விலையெல்லாம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதன் அடிப்படையில் ஈரானும் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பண்ணணும், பண்ணால் எல்லாருக்குமே நல்லோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாங்களும் ஞாபகப்படுத்துகிறோம். சரி, இது எப்படி இருக்கும்போது இன்றைய நாளுக்கான தலைப்புக்குள்ளே வருவோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான வருமானம் சேர்க்கணும் இல்லை நிறைய பணம் சேர்த்து சொகுசாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் யாருமே ஓடுறது கிடையாது. நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் ஒரு நாள் நம்ம வேலைக்கு லீவ் எடுத்தாலோ இல்லை சம்பளம் வந்து 5வது கையில் காசு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துக்காகவும் தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் சரியான தூக்கமின்மை, காலையிலே எழும்புறாங்க, டென்ஷன், இதில் ஃபோன் வேற பாவிக்கிறாங்க, இரவு நேரங்களில் வீட்டுக்கு போனாலும் சில நேரம் தூக்கங்கள் வருதில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிம்மதியாக படுத்து உறங்கி நாளை காலையில் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மனநிலையோடு யாருமே உறங்க செல்றதே கிடையாது. நாளை காலையில் 7 வேலைக்கு போகணும், 8 வேலைக்கு போகணும், 10 வேலைக்கு போகணுங்கிற டென்ஷன்லேயே இருப்பாங்க. சில பேரெல்லாம் காலையில் 5 வேலைக்கு போகணும், இப்போவே 12 ஆகிடுச்சே அப்படிங்கிற ஒரு கவலையிலலாம் இருப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வேலை, போதிய அளவு தூக்கமின்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம். சரியா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் கூட இந்த பணத்திற்காக ஓடுற ஓட்டத்தில் நம்மளே இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அதனால நாம் இன்னைக்கு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலைக்காக வாழ்கிறோமா இல்லை வாழ்வதற்காக வேலை செய்கிறோமா? உங்களோட வாழ்க்கையை வீட்டில் வாழ்ந்துட்டு வந்து பகுதி நேரத்தில் வேலை செய்கிறீங்களா, இல்லை உங்களோட வேலை தளத்திலேயே அது அலுவலகமாக இருக்கலாம் இல்லை வேலையிடமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக வேலையிடத்தில் வாழ்ந்துட்டு பகுதி நேரத்தில் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறதான் கேட்குறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பேன். சின்சியராக இருக்கிறதுலேயும் சீரியஸாக இருக்கிறதையும் தப்பு கிடையாது, ஆனால் அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்கணும். இன்றைக்கான கேள்வி, வேலைக்காக வாழ்க்கிறோமா அல்லது வாழ்க்கைக்காக தான் இந்த வேலையா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். 01 2 7 75 00 01 2 7 75 00 அல்லது 01 2 7 75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம்.

மற்றும் டீலர் வலைப்பில் இருந்து மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள் மெல்லிசையும் மெருகான வரிகள் பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: Live music streaming in Sri Lanka. Vasantham FM. Vasantham FM 102.6 102.8.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டிருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஒரு அறிவித்தல் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு செய்தி தான். இந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு த்ரீ வீலர் வாங்கணும், ஃபியூல் ப்ரைஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு, தினசரி விலை ஏற்றமா இருக்கே, இதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற வகையில ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்றே வாங்குங்க பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர். ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்கள் ஓடக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து பயன்படுத்திட்டு போயிடலாம், உங்களுக்கான சர்வீஸ் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கவே இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக 24 hours ரோட் சைட் அசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க. ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வாங்க. ஸோ இன்றைக்கே வாங்குங்க டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடம் இருந்து வரும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கடல் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கான உபகரணங்கள்லாம் தேவையாக இருக்கும். இந்த செலவுகள் அதிகரிக்கிற காலத்தில் அலைஞ்சி திரிஞ்சு இதெல்லாம் தேடி வாங்கணும்னா நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கஷ்டம்னு நினைக்கிற உங்களுக்கு, ஒரு இடத்துக்கு போங்க, எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னு சொன்னால் அனைத்து பொருட்களையுமே ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்வதற்கான சகல வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலநிலைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. மழை வருது, வெயில் வருது, ஒரு நாளைக்கு எது எப்படி இருக்குன்னு தெரியலை. சரி, குடை எடுக்காமல் வெளியில் போனோம்னா நனைஞ்சிடும், நனைஞ்சிட்டோம்னா காய்ச்சல் வந்துடும். அப்புறம் லீவு கேட்டாலும் இது நம்ம பொய் சொல்லி தான் லீவ் எடுக்கிறங்கிற மாதிரி ஆயிடும் வேலைக்கெல்லாம். அதனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, டக்குன்னு 2 மெல்டோல் எடுங்க. மெல்டோல் எடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிடும். எங்கள் ஆஃபீஸ்லலாம் யாருக்குமே தலைவலி காய்ச்சல்லாம் வர்றதே இல்லை, ஏன்னா எல்லோரும் மெல்டோல் எடுத்துப்பாங்க. சரியா, இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னும் ஏராளமான தகவல்கள் சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்றைய தினம் வானிலை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நான் தருவதற்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்திக்கிறேன். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாடலா ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைய தினமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டெங்கு ஒழிப்பு செயல் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திட்டுருக்கு. அதனால் நீங்கள்லாம் இந்த மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுப்புறத்தையும் சுற்றுச்சூழலையும் வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெங்கு செக் பண்ண வராங்களாமே, வீட்டை சுத்தப்படுத்திடுவோமா அப்படிம்பாங்க. டெங்கு செக் பண்ண வராங்கிறதுக்கெல்லாம் சுத்தப்படுத்தாமல் உங்களுக்கு நோய் வராமல் இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் சுற்றுப்புற சூழலை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். இப்படியெல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நமக்கு ஆல் இஸ் வெல்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: இலங்கையில் தற்போது பரவி வரும் டெங்கு நோய் தாக்கத்துக்கு மரபணு மாற்றமடைந்த புதிய வகை டெங்கு வைரஸ் ஒன்றே காரணம் என பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்கள் மத்தியில் இந்த நோய் வேகமாக பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போது பரவி வரும் டெங்கு வைரஸானது கடந்த காலங்களில் நாட்டில் பரவிய வைரஸ் வகைகளுடன் ஒப்பிடுகையில் பல மாற்றங்களை கொண்டுள்ளது. இந்த புதிய வகை வைரஸ் தாக்கம் இதற்கு முன்னர் இலங்கை மக்களிடையே பரவலாக காணப்படவில்லை. இலங்கையர்களில் பெரும்பாலானோருக்கு இந்த புதிய வகை வைரசுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இல்லை என்பதால் மிக அதிகளவான மக்கள் இந்த தடவை டெங்கு நோய் தாக்கத்துக்கு ஆளாகக்கூடிய அதிக ஆபத்து காணப்படுகின்றது. இதனால் நாடு முழுவதும் இந்நோய் மிக வேகமாக பரவக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் அனைவரும் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களை அழித்து சுகாதார அறிவுறுத்தல்களை கடுமையான முறையில் பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: காசா பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகங்கள் மற்றும் இரத்த வங்கிகளின் செயற்பாடுகள் கடுமையான மருத்துவ பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக முழுமையாக முடங்கும் பேரழிவு நிலையை எட்டியுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காசா சுகாதார அமைச்சு விடுத்துள்ள விசேட அறிக்கையிலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் ஆய்வகங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசோதனை மூலப்பொருட்களில் 87% தற்சமயம் கையிருப்பில் இல்லை. போதிய மருத்துவ பரிசோதனை கருவிகள் மற்றும் ஆய்வக உபகரணங்கள் இல்லாததன் காரணமாக நோயாளிகளுக்கான அத்தியாவசிய பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியாத கடுமையான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பத்து லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணி

காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம் கேட்டிருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, நாட்டில் இன்னைக்கு காலநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வரும்போது உங்களுக்காக தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாட்டின் சில பகுதிகள் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்கூறியிருக்குது. அதன்படி மேல் சவரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கு. அதுடன் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா, மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு மடமத்திய மாகாணங்களிலும், அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறியிருக்காங்க. இதனிடையே கழுகங்கை மற்றும் அத்தனகலவோயா ஆகியவற்றின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைந்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் வந்து சொன்னீங்கன்னு சொன்னா, யாரு நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் எஸ்டே பார்த்தசாரதி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாளுக்கான காலநிலை எப்படி இருக்கு நாட்டுல அப்படின்னு. எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால எப்போதுமே இந்த காலகட்டங்களில் எப்போ மழை வரும் அப்படின்னு தெரியாது. அதனால முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டேக் கேர் வேலை திட்டத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஐடிஎன் ஊடக வலையமைப்பினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தியுள்ளது தான் இந்த டேக் கேர், பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிறது. வீதியில் செல்லும்போது வீதியில் எப்படி செல்ல வேண்டும் அல்லது வீதி விபத்துகளை எவ்வாறு குறைத்துக் கொள்வது என்ற அடி துணைப்பொருளின் கீழ் தான் இந்த வேலை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டமானது ஐடி ஊடக வலையமைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ வீதி விபத்துகளை தவிர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட விலைமதிப்பற்ற உயிர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த துணைப்பொருளின் ஆரம்ப திட்டம். இந்த வாரம் அல்லது அடுத்த வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பாடசாலைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலை திட்டத்தின் கீழ். அது எந்தெந்த பாடசாலை எப்போல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் இல்லாத நடக்கும் போதுமான தகவல்களும் உடனுக்குடன் கிடைக்கும் போது உங்களுக்கு அறிய தருகிறோம். சரி, எப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நாம் கேட்டிருந்த தலைப்பு வந்து ஒரு வாட்டி நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கால ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால, காசின் தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலை வேலை வேலை வேலைன்னே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வேலைகளெல்லாம் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு குடும்பம் இதனோடு இருக்கிறதற்கான நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை சுருக்கமாக உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் கேள்வி. என்ன கேள்வி? வேலைக்காக வாழ்க்கையா அல்லது வாழ்க்கைக்காக வேலையா? இதை வந்து மாறி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருக்கோம். சரியா, இப்போ வேலை செய்யணுங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருப்போம் சில பேர், இல்லை சில பேர் வந்து வாழ்றதுக்காக தான் வேலை செய்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மும்தாஸ் பேகம் வந்து சொல்லியிருக்காங்க, வாழ்றதுக்காக தாங்க வேலையை, என்னதான் வேலை வேலைன்னு ஓடி நம்ம

பணமும் தேவை, அதே நேரத்தில் நம்மளை உடல் ஆரோக்கியமும் வாழ்க்கையும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாழைச்சேர்லேருந்து பத்மாவும் சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, குடும்பமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த நாளும் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நமக்கு காசு இருந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், வாரத்தில் ஒரு முறையாவது லீவு போட்டு குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் மாதம் ஒரு முறையான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன கருத்தில் மிக முக்கியமான விஷயம், இந்த வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய பணம் செலவழித்து இன்பச் சுற்றுலா செல்கிறதோ அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு நாள் லீவை போட்டுட்டு குடும்பத்தோடு இருக்கிறதோ இல்லாமல், குறைந்தது ஒரு நாளில் ஒரு முறையாவது குடும்பத்தோடு அமர்ந்து அவங்க சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த தலைப்பை தாண்டி அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு. அடுத்ததாக விமலாதேவி வந்திருந்தாங்க ரத்னபுரிலேருந்து, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்காக தான் வேலை அப்படின்னு இருக்காங்க. என்ன தான் வேலை செஞ்சாலும் வேலை இல்லை, நமக்காக ஒரு வாழ்க்கையும் குடும்பமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேலையே வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீ இணைந்திருந்தாங்க வரக்காப்புலையிலேருந்து, அவங்களுக்கு என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கைக்காக தான் ஒரு வேலையில் சேர்ந்தாங்களாம், ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வேலையே வாழ்க்கையாயிருச்சாம். வேலைக்கு போகிறது, போர்டிங் செலவு பார்க்கறது, சாப்பாடு செலவு பார்க்கறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நாம் வாழ்கிறதுக்காக வேலைக்கு வந்தோமா, இல்லை இப்போ வேலைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்காம். சரி, எப்படி உங்களுக்கு எப்படி இது தோணுது, இல்லை அப்படி இருந்தால் அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 01-2-775 01-2-775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடமிருந்து
4: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதன் முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டே போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் சென்று வரணும், ஆனால் செலவு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து வளமைதானே. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு வரலாம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா பஜாஜ் முச்சக்கர வண்டியை வாங்குங்க. இந்த முறை 236 ரக சிசி என்ஜினை கொண்ட இந்த பஜாஜ் முச்சக்கர வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் சொல்லி ஏராளமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு முச்சக்கர வண்டி ஆகும் இந்த பஜாஜ் முச்சக்கர வண்டி இருக்கும். இன்றே விரையுங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட பஜாஜ் முச்சக்கர வண்டியை வாங்கிக்கோங்க. சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடல் தொழில் உபகரணங்களாக இருக்கலாம் அல்லது கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரே கூரையின் கீழ் உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம், செலவும் கம்மியாக இருக்கும், சரியா அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 18 வயதிற்கு மேற்பட்டோர், 400,000 பேர் இதுவரை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா டின் இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டெக்ஸ்பயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அந்த டின் இலக்கத்தை பெற்றிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு இறைவரை திணைக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திணைக்கலம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற புள்ளி விவரங்களின்படி நாட்டில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போதைய சட்ட விதிகளுக்கு உட்பட 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் இந்த அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொள்வது என்பது கட்டாயமாக ஆக்கியிருக்காங்க. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சுமார் 17 பில்லியன் மக்கள் இந்த மில்லியன் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பதிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுவும் 2026 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 இலக்க உள்நாட்டு இறைவரி திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் வந்து பல்வேறு முக்கிய பொது பரிபோதனைகளுக்காக இந்த விஷயம் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டின் இலக்கம் ரொம்ப ரகசியமானது, இதை நான் வந்து ரகசியமாக வைத்திருப்பேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் ஆரம்பிக்க போகிற புதிய வங்கி கணக்காக இருக்கலாம், இல்லை மோட்டார் லீசிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மோட்டாரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் புதிதாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஷேர் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு வாங்க போகிறதா இருக்கலாம், இப்படி எல்லா தேவைகளுக்கும் என்னன்னா இனிமே டின் தேவை அப்படின்னு இருக்காங்க. டின் அப்படிங்கிறது வந்து என்னது, டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனூடாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதிய சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனி தனியார் அடையாள இலக்கங்களாக இருக்காது, இது ஒரு ரகசிய இலக்கங்களாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாரெல்லாம் இன்னும் டின் நம்பர் எடுக்கலையோ அந்த டின் நம்பர்களை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகக்கிண்ண கால்பந்தாட போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விறுவிறுப்பான போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இ குழுவுக்கான போட்டி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 90வது நிமிடத்தில் வந்து ஹைவரி கோஸ்ட் அணியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈக்குவடோர் அணியை வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் அணி வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். உலகக்கிண்ணத்தில் வந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஐவரி கோஸ்ட் அணி பெற்ற முதல் வெற்றியாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அதனோட அனைத்து போட்டிகளிலும் ஈக்குவடோர் அணி தொடர்ந்து 19 தோல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சந்திக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போது 19 போட்டிகளை தொடர்ந்து வெற்றி பெற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சாதனையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈக்குவடோர் அணியுடனான இந்த தோல்வி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை வந்து முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சரி, இதெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் ஏராளமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஏராளமான தகவல்களுமே வந்துட்டுருக்கு. திங்கட்கிழமை எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் நான் மீண்டும் இருக்கா உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன், நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு சுற்றுப்புற சூழலையும் வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள். நோயில்லாத ஒரு நாட்டினை உருவாக்குவதற்கு நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி புரியுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன்.

மெல்லிசையும் மெருகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்க

0: சுகமானது இடமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
0: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

காலை பொழுது நூற்றாகும். வணக்கம் வசந்தம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு இருக்கு, அதோட வானிலையும் மாறிட்டு இருக்கிறதுனால ஏராளமான நோய்கள் வந்து பரவிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சகஜமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைகளையும் வேலைகளையும் செய்வதற்கு அது தடையாக இல்லாமல் இருந்துடணும். அது எப்படின்னா என்ன பண்ணும், மெல்டோல் எடுங்க, மெல்டோல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இது ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கான சகல பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கலாம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, போனோம் போயிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல குறைந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை அனைத்தையும் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடத்தெல்லாம் கட்டணும், எதில் கட்டலாம், உறுதியான ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகளை கட்டிடங்களை அமையுங்க, காலை தாண்டியும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இந்த காலை வேலையில். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம், கடலுக்கு நீராட சென்றிருக்காங்க. அந்த நீராட சென்றவங்களுக்கு என்ன ஆகியிருக்குன்னா ஒரு உயிராபத்தே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லி சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது போகும்போது நாம. அந்த மாதிரி இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அலுத்கமையில் தான் இந்த சம்பவம் வந்து வணிகம் அலாவோ பகுதியில் தான் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று, காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உயிரிழந்திருக்காங்க ஒரு பெண்மணி. இது அலாவோ பகுதியில் நடந்த இந்த உயிரிழப்பு சம்பவம் ரொம்பவுமே வந்து பரிதாபகரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் இது. அலாவையில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வயதுடைய ஒரு பெண் வந்து அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு காணிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தேங்காய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. ஆனால் அந்த காணியின் உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காணியில் அவர் பயிரிட்டிருக்க பயிர்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மின்சார கம்பிகளையே அமைத்திருந்திருக்காரு. சரியா, இப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி அந்த காணிக்கு சட்டவிரோதமாகவோ தவறுதலாகவோ தேங்காய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. கீழே விழுந்து கிடக்கிற தேங்காய்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்படி போயிருக்கும் போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய மனித படுகொலை என்ற சந்தேகத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா குறித்த காணியின் காவலாளியை வந்து கைது செய்திருக்காங்க. பிரேத பரிசோதனைக்காக சடலம் குருநாகலை போதனா வைத்தியசாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய மேலதிக தகவல்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் உங்களோட அதை பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ வந்து பார்க்கலாம், நம்ம வந்து அலுத்கமையில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். அலுத்கம முரகல்ல கடற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் நீராட சென்ற ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முன்றைய தினம் 13 மாலை தான் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவத்தில் வந்து ஆலியகுடை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஒருவர் தான் உயிரிழந்திருக்காரு. தனது நண்பர்களுடன் இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்த போதே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்கட்ட விசாரணையிலிருந்து போலீஸார் சொல்லியிருக்காங்க, அலுத்கம போலீஸார். ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கேயாவது பயணம் செய்யும் போதோ இல்லை நண்பர்களோடு நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் போதோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இருக்கிறது ஒரு உயிர், அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், நீங்கள் இருந்துக்கோங்க. நண்பர்களோடு வெளியில் போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னும் ஏராளமான தகவல்கள்லாம் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அந்த தகவல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நாம் ஒரு தலைப்பும் கேட்டிருந்தோம். அந்த தலைப்புக்கும் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க இல்லை யாரெல்லாம் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய நேரம். சரி, ரொம்ப நேரமாக ஃபேஸ்புக்கில் வந்து யாரெல்லாம் நம்மளோட இணைந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்துருவோம் யார் வந்திருக்காங்க நம்ம கூட ஃபேஸ்புக்கின் ஊடாக அப்படின்னு பார்க்கும்போது, தொண்டமன்னார்லேருந்து செல்வசந்நிதி சுதன் வந்திருக்காங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இன்னும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. சரி, உங்களையும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டோம். அதுக்கப்புறம் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பான காலை நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவினாசி வந்திருக்காங்க. சரி, வைஜெயந்தமாலா அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க நம்மளோட ஸ்ரீகாந்த் குடும்பம். அது மட்டும் இல்லாமல் மணி குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம்னு சொல்லி எல்லாரும் சேர்த்துக்குங்க. கொட்டகலையிலேருந்து வந்திருக்காங்க. சரி, அவங்களையும் நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், சேர்த்துக்கிட்டோம். அவங்களாம் எல்லா குடும்பமாக சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருள்மொழி இணைந்திருக்காங்க. நலமாக இருக்கிறீங்களா சங்கர், பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது.
நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி, வாழ்க்கைக்காகத்தான் வேலை செய்கிறார்கள், ஓடி ஓடி உழைக்கிறது, நிம்மதியாக வாழ, மூன்று வேலை சாப்பிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக வைத்துக்கத்தான் நாங்கள் பிள்ளைகள் அதை வந்து உணரணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து உங்களை வளர்க்கிறார்கள், பின்னுக்கு அவர்களை கவனமாக பார்த்து கொள்ளவும் நிம்மதியாக வைத்திருக்கும் நீங்கள் மறவாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. சரி, செலவுக்காக தான் ஓடிட்டுருக்கோம், ஆரோக்கியத்துக்காக தான் ஓடிட்டுருக்கோம். ராஜலட்சுமி அம்மாவும் கிரியலையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு இருக்க தான் வேணும், ஆனாலும் ஆரோக்கியம் ரொம்ப மிக முக்கியம். காரணம், அவங்களுக்கும் இப்போது வந்து வேலை செய்கிற வயது இல்லையாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்களாம். இருந்தாலும் கூட கிடைக்கிற நேரத்தில் கூட அவங்களால ஏதாவது முடியுமா அப்படிங்கிற வேலைகளை பார்த்து செய்து தன் குடும்பத்துக்கும் உதவி செய்கிறாங்களாம். காரணம், வேலை வேலைன்னு ஓடிட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே நம்ம ஆரோக்கியத்துக்கு பாதகமாக முடிஞ்சிடும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட கருத்தையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களோட தெரிவிக்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
3: பாதுகாப்பாக செல்வோம்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
4: கலைப்பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. சரி, இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான சம்பவங்கள், விடயங்கள், செய்திகள்னு சொல்லி எல்லாமே பார்த்துருந்தோம். நாம ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம், வாழ்க்கைக்காக வேலையா இல்லது வேலைக்காக வாழ்க்கையா அப்படின்னு மாறி போயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், தன்னோட குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் கால ஓட்டம் மாறி என்ன ஆகிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைகள் அதிகரிக்கும் போது இந்த வேலையே முழு நேர வாழ்க்கையாக மாறிடுது. இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நம்மளோட குடும்பம், அவங்களோட செலவிட வேண்டிய நேரங்களை வந்து வேலை அதிக பணம் கிடைக்கும், இல்லை இந்த வேலையை செஞ்சால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தேவை கருதி, ஆசைன்னு சொல்ல முடியாது, தேவை கருதி அவங்களோட வாழ்க்கையை கருதி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தை அங்கே செலவு செய்திடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்க்கும்போது வேகமாக நாட்கள் ஓடிடும். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கோங்க, எப்போவுமே வேலை என்பது மிக முக்கியம்தான். அந்த வேலையோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குடும்ப வாழ்க்கை அல்லது வேலையை தாண்டிய ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நன்மையாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, வேலையும் வாழ்க்கையும் பிரித்து பார்க்காம ஒரு கரெக்டான ஒரு திட்டம் தீட்டு கொண்டீங்கன்னு சொன்னாலும், உங்களோட வாழ்க்கையும் வேலையும் குடும்பமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நீண்டு நிற்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பொறுப்பாகவும் இல்லை மிக முக்கியமாகவும் இருக்கும். இல்லைனா வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்போம், ஒரு நாள் நமக்கு முடியாமல் போயிடும். அப்போது நம்மளால் முடியாமல் போனதுனால, இல்லை நம்மளோட ஆரோக்கியம் வந்து தடைப்பட்டதுனாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வேலையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ எது எப்படியோ எல்லாவற்றையும் சரியாக பார்த்துக்கோங்க, பார்த்து மகிழ்ச்சியாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் விடைபெறப் போகிறேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ML கிருபாண்ணா இருக்காங்க. விடைபெறும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்றும் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வர சொந்தங்களே, ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இந்த நாளை கொண்டாடுங்க. வாரத்தின் முதல் நாள் அப்படிங்கும்போது டென்ஷனெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த நாளை சிறப்பான முறையில் ஆரம்பித்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஏடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேரம் காலை 10 மணி.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்
2: ஆங்கில கால்வாய் கடற்பரப்பில் பயணித்த ரஷ்யாவின் நிழல் கப்பற்படைக்கு சொந்தமான எண்ணெய் எரிபொருள் கப்பல் ஒன்றை பிரித்தானிய பாதுகாப்பு படையினர் இடைமறித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். பிரித்தானிய ராயல் மரைன் கமாண்டர்கள் தேசிய குற்றவியல் முகவர் அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் ராயல் வான்படையினர் வான்வெளி ஆதரவுடன் சுமார் 6 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு விசேட நடவடிக்கையின் போதே இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டுள்ளது. ஸ்மைடோஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த எண்ணெய் எரிபொருள் கப்பல் தற்போது இங்கிலாந்தின் தெற்கு கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்துல கடுவுல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அலைகள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112275701 மற்றும் 0112275111 வழியாக இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேர் வணக்கம்.
1: ஹலோ, வண்டிக்கின் அறிவிப்பாளர் கிருபாசர் அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசிர்.
0: எப்படி இருக்கிறீங்க அப்துல் நாசிர்?
1: நான் நல்ல சுகமா இருக்கிறேன் சார். உங்களை போல்
0: சொல்லுங்க.
1: ஆமா, உங்களை போல் நல்ல சுகமா இருக்கு.
0: விடுமுறை எல்லாம் எப்படி போச்சு?
1: விடுமுறை எனக்கு இல்லையே சார். நான் விடுமுறை
0: அதுதான். எங்க இது என்ன புதுக்கதையா இருக்குது? விடுமுறையா?
1: அதுதானே விடுமுறை.
0: நமக்கு எந்த நாளும் வேலை தான். அதுதான் நான் நினைக்கணும். இன்னைக்கு விடுமுறை. அடிக்கடி சொல்றாங்களே, இந்த மனுஷன் வெளியில கூட்டிட்டே போறான் இல்லையே, இந்த நாளும் வேலை வேலை.
1: அப்படி ஒரு சொல்ல எனக்கு இல்ல சார்.
0: அப்படி ஒண்ணு இல்ல.
1: தனியாள் தானே.
0: அதுதானே.
1: ஏன்னா
0: அதுதான். அப்ப இதையும் தாங்கும் இதயமா இருக்கீங்க. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ஆமாம், முதல் பாடலே ஒரு அருமையான பாடல். வாழ்த்துக்கள். அந்த பாத குறிக்க அந்த பாடல் அருமையான பாடல். அதை போல பாடல் ஒண்ணு எனக்கு தர முடியுமா?
0: சரி, உங்களுக்கு அத மாதிரியே பாடல் தரன். இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல்?
1: ஆமா, பாடலை கேட்பது இருக்கு. மருதமனை ராபி, வசந்தன் ராபி, என்றென்றும் பதிதி மற்றும் அட்டாளக்கெண்ணை லத்தீஸ், ஜெயாரம் ஜௌஹர், ஜின்னா புகாரி, எச்எல் நஜிமுடீன், மசூர் ஜுனைத் ஆகியோர் கேட்டாங்க.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உறவினை இணைத்துக் கொள்ளலாம். அதவில் அழைப்பு கிடைத்தும் அழக்கானிலேயே சரி, இப்போ பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை ஆமாம் வந்திருக்கிறாரு. வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்? ஐயா கண்ணு. எப்படி சுகமா இருக்கீங்களா? நான் நல்லா
1: இருக்கேன்.
0: இப்ப எங்க இருந்து பேசுறீங்க ஐயா கண்ணு? எப்படி நல்ல ஒரு பதில். வீடு வீடு எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? அது மண்ணில தான்
1: இருக்கு. வீடு இருக்கு,
0: அப்படியா? இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க ஐயா கண்ணு.
1: மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காக பேசுகிறேன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபாண்ணா, நான் முறையின் இணைந்திருக்கின்றேன். ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு ஏறாவூர் 4 நானும் நிகழ்ச்சியோடு தான் என்ன அப்படின்னு சொல்லி தாசன் பிரியா குறிப்பிட்டுகிறாங்க. கௌரி வந்துக்கிறாங்க, தம்பலகாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். புத்தளம் வடிவேல் பிள்ளை இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல்களை கேட்டவண்ணம் இருக்கிறோம். நிகழ்ச்சி அசத்தல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? போடுகின்ற பாடல்கள் ரொம்பவும் அருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கதிரவனை பார்த்து வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். ரஞ்சினி வந்துக்கிறாங்க புலட்சிங்கிலிருந்து. ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க, வெள்ளவத்தியிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். கொழும்பு 14 இருந்து முந்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ராஃபி குறிப்பிடுகிறாங்க. ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊர்கொடவத்திலிருந்து. நசூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே முதல் பாடலி, அருமை, அத்தனை பாடல்களையும் கேட்பதற்கு நானும் தயார். ஹரல் சந்திரா இருந்திருக்கின்றார். ஸ்டீஃபன் ட்ரெயிலர்ஸ்ல இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கொழும்பு 5 நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொண்டைமானார் செல்வச்சிறந்தி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று குசல்ல ராஜா வந்திருக்கின்றார். ரொசலகமையிலிருந்து மருதமுனையிலிருந்து நஜ்முத்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நாசர் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் வேறுவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி நசார் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு ரெஜினோல்டு இணைந்திருக்கின்றேன். அண்ணா நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சந்திரகுமார் வந்திருக்கின்றார். இந்திரா துசாந்தன் மற்றும் திவாகரன் தினுஷன் ஆகியோர் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெஹிவளையிலிருந்து ஷாலினி நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று நயினாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் கொடியேற்றம் அப்படின்னு சொல்லி தானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன், கோவிலுக்கும் போவதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். ரூபன் நவா வந்திருக்கின்றார். இர்ஷாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் திவான் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகம் அதிகமா அழியுங்கள். பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
2: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: யூட்.
1: நல்லா இருக்கேன்.
0: ஆஹா, சொல்லுங்க. இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க யூட்?
1: பாடல் கேட்கறாங்க ஸ்ரீநாத், உதய, சீதிகா, விதுசா, லக்ஷி, சர்வீத், பிரியா, தர்சனி, மனோட குடும்பம், சந்திரகுமார் குடும்பம், சோட்டிட குடும்பம், அபிசார சீட் பஸ் ஊர்லன்னா சேகர் டைலர் ஷாப்லயும் வசந்த கேட்பாங்கன்னா

ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிசா வந்துக்கிறாங்க. ரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். இனிமையான பாடல்களோடு இந்த நேரம் ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அருள்மொழி வந்துக்கிறாங்க, பருத்தி துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறதே வேளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான், தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேனட்ஸா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி காளிமுத்து இணைந்துக்கிறாங்க. அரசு வந்திருக்கின்றார் இந்த நிலையிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அமுதா வந்துக்கிறாங்க, சரவணன் அமுதா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வினு வந்துக்கிறாங்க. சனு மற்றும் சத்யா மதன் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் நிலம்பையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கலகா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் பாடல்களை கேட்டுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கொக்குவில் சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கிருபானா எப்படி இருக்கிறீங்க? நான் சங்கமித்த மாவட்டத்திலிருந்து யோகா செல்வா தயா திலீப் ஆகியோர் இணைத்து பாடல் கேட்பதற்காக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணேஷ் ராஜா வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள். நான் ஜீவானா திருநீகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மாலா வந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ளுங்க. ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க மாலா. அதே போன்று இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி கௌரி வந்துக்கிறாங்க. சசிதரன் கௌரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஜெனா வந்துக்கின்றார், கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியை ஒரு பொழுதுமே மிஸ் பண்ணுறதே கிடையாது. நான் ஹரோலினா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். குமார் இணைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மீப்பெட்டி கந்தையிலிருந்து பிரசாந்த் இணைந்திருக்கின்றார். வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நடேஷ் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? பூனாகலையிலிருந்து மஞ்சு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோன்று பத்தளை ஹெட்டம்பலவிலிருந்து தனுஷ் கோடி வந்திருக்கிறாங்க. சுசி மற்றும் ராமணன் குடும்பத்தை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தனை ஒரு

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரிழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 400,000 பேர் இதுவரை வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின் படி நாட்டில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போதைய சட்ட விதிகளின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் இந்த அடையாள இலக்கத்தை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சுமார் 17 மில்லியன் மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டின் 11 இலக்கு உள்நாட்டு இறைவரை திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் பல்வேறு முக்கிய பொது பரிவர்த்தனைகளுக்கு வரி செலுத்துவோர் அடையாள இலக்கம் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: நூறு நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் அறிவித்ததை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் 3.55% சரிந்து ஒரு பிப்பாய் 83.77 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. WTI மசகு எண்ணெய் 4.10% சரிந்து 80.78 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் மேபன் ரக மசகு எண்ணெய் 4.23% வீழ்ச்சியடைந்து 83.02 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகின்றது. அதன் அடிப்படையில் ஈரானும் அமெரிக்காவும் சமாதான உடன்படிக்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதைத் தொடர்ந்து மசகு எண்ணெய் சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டால் மசகு எண்ணெய் விலை மேலும் குறைவடையும் சாத்தியமுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியால செய்தினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:10 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இதை நிறைந்த காலை நேரம் வணக்கம் சார். பழமனை சரபடியின்
0: முஸ்தகீம். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க முஸ்தகீம். சொல்லுங்க, ரொம்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லாடி ஓய்வா இருக்கிறீங்களா?
1: அப்படியெல்லாம்
0: விபரீதமான முடிவுகள் எடுக்க கூடாதுன்றதுதான். சும்மா ஒரு நாள் லீவ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதான். ஏன்னா இப்படி வந்து இடி விழுமனு ஆறுதான்
1: நினைச்சதானே.
0: சரி, ஏதோ இப்ப சிரிச்சு கதைக்கிறோம். இந்த 2 நாளைக்கு முதல் நாம் பட்ட துன்பம் ஆருக்கு தெரியும்? ஐயோ, சரி சொல்லுங்க மிஸ்டேக்கி, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: சார், நான் சில டைம்ல வசனத்தை கேட்கல. எனது பேர்கள் நிறைய நண்பர்கள் நன்றிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு மன்னிக்கணும். என்னடா, எனது நண்பர்மார்கள் சொன்னார்கள், அவரோட பேரு நான் கேட்கவில்லை. என்னை நினைக்கும் அனைத்து இதயங்களுக்கும், என்னை விரும்பும் அனைத்து சகோதரர்களுக்கும், மற்றும் எனது பாலமனை அனைத்து நண்பர்களுக்கும், எனது மனைவி பிள்ளைகளுக்கும் வசனத்தை கேட்டுக்குவாரு. ஆரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அனைவரையும் கேட்டுக்கொண்டு அன்பு தோழன் கல்முனை இருக்கான் அக்காலத்தினே ஹைதர். மூவரையும் இணைத்துக் கொண்டு கேட்போமே.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி சார்.

நேரம் 11:21. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கணபதி மனோகரன் இணைந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் கெருமாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அன்வர் மஹஜீப் இருந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமர் ஸ்ட்ரீட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். லாங்கா ஹோட்டல்ல அதே போன்று ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கிருபாண்ணா. நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல், வசந்தத்தின் அபிமான நேயர்களில் நானும் ஒருவன். நெஞ்சத்தை தொடும் இனிமையான அருமையான பாடல்களை கேட்பதில் சந்தோஷம். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அது போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுத் மாவட்டம் வோட்ஸ்லேன்ல இருந்து மணி வந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி மற்றும் ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சரீஃபா எழுந்துக்கிறாங்க. நிக்கரவட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தாமோதிரன் எழுந்திருக்கின்றார். புசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணுதாஸ் எழுந்திருக்கின்றார். மட்டக்களப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சசினி வந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மோகன் வந்திருக்கின்றார். ரொசலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நாகராஜன் வந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பெற்று சகாயம் வீதி கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாங்க. அது போன்று லண்டன்ல இருந்து மு குமுத ராஜா வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை சிவா வந்திருக்கின்றார் நோடுல இருந்து. அதே போன்று நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும் கெருபா அண்ணா அப்படின்னு சொல்லி மர்சுகா ஜுனாய்டு எழுந்திருக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இனிமையான பாடல் தெரிவுகளோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார். அது போன்று குறிஞ்சங்கனி அசுருதியின் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவு இழுக்காகவோ ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:33 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சர்மனா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரஜினா.
0: ரஜினா ஒலிக்கும் பாடல்களோட சேர்ந்து அப்படியே பாடிக்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியோ? ஆனா ஒரு பாட்டை நீங்களா பாடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பாட மாட்டீங்க. அது இருந்தாலும் தனியா பாடுறது என்ன கஷ்டம், அது குழு பாடல் என்னதான் நான் அந்த காலத்துல இருந்தே பாடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னு சொல்லி சொன்னா குழுவா இருந்து பாடகள வாய அசைச்சாலும் பாடுறேன்னு தான் நினைப்பாங்க.
1: உங்களுக்கு
0: சோகம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, புரட்சி வேணுமா கேளுங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலையே பாடிருங்க. ஓ இளநெஞ்சேவா, அந்த பாடல பாடுனீங்க. சரி சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? ரஜினா
1: கேக்குற.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி.

பழகும் இந்த பாடல் உரிமை திரைப்படத்திற்காக கே ஜே ஜெயசுதாஸ் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான இசை இளையராஜா.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
1: தெரிந்தவர்கள்
2: நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: இல்லத்தரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். யார் பேசுறீங்க? புலோகநாதா, அப்படி இருக்கிறீங்க? பாடுகளை கேட்டு ரொம்ப உற்சாகமா வந்து
1: பாடலை கேட்டால் இளமை இளமை திரும்புகிறது. கக்க கக்க சாப்பாடு தேவையில பாடல் பாடல் மழைய பாடல் என்ன விருப்பம் கேட்டு வாய்த்து கொண்டிருக்க.
0: அப்படியா? சரி, அப்ப சொல்லுங்க பூலோகநாதன், இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: சரியான வெயிலும் காத்து சார், இந்த தமிழுக்கு குறைவு பண்ணிக்கிறேன். அன்பான அன்பும் அன்பன் நிறைந்த எம்எல் கிருபா சார்க்காக என்ன கொஞ்சிருக்காகும் இஸ்கந்தபுரம் மார்க்கெட்ல பிசினஸ் செய்யும் ரூபன், அஞ்சன், சுதா, ரவி வரனுக்காகவும் நல்ல பாடலை
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சி எழுதமைக்கு.
1: நன்றி.

ஒலிக்கும் இந்த பாடல் நீங்கள் கேட்டவே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார் மக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து. மனைவி கலா மற்றும் மகள் குடும்பத்தை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சாந்தி வந்துக்கிறாங்க. எங்கிருந்து வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லையே. சரி, இப்போ நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலை என்னையும் இணைத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி அன்வர் குறிப்பிடுகின்றார். அது போன்று மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை புதுக்குடியிருப்பில் இருந்து நஃபீர் வந்திருக்கின்றார். அமன் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டு நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நிலானி வந்திருக்கிறாங்க. அதே போன்று அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் நாயகன் கிருப் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் எடுத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். திகவிலையிலிருந்து பிரியா வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கிறது, வாழ்த்துக்கள். ராகம் சுகமானதின் ராஜாவிற்கு. ஓஹோ, அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் கிருபானா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சிவா வந்திருக்கின்றார். அதே போன்று நானும் ரொம்ப இனிமையான பாடல்களை கேட்டவண்ணம் இருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சசி தெரிவித்திருக்கிறார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி

கோலிக்குமித பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கிளையத்தில் சிவானி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: பேசுங்க, நல்லத பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சிவானி வந்தாச்சு. நேற்று அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இன்று நாளும் 3 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போகிறோம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-2-5-0-0-1 அதே போல 0312-2-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகவுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 7 நிமிடமாக இந்த வேலை நிகழ்ச்சியுடைய ஆரம்ப நேராக யாருந்து கண் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நம்பிக்கை கிராமம் மெருள் சந்திரா.
1: ஆமா ஆமா.
0: எப்படி உங்க வணக்கத்துல நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன் உங்களை. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம், எப்படி போகுது? நேற்று நாள் உங்களுக்கு லீவா?
1: நேற்று
0: வீட்டுல இருந்து வந்து இன்னைக்கு அப்படியே நீங்க ஃப்ரெஷா வேலைய ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? சின்ன வேலையா போயிருக்கிறார், வருவார். சரி ஓகே சொல்லுங்க, யார் யார இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்பதற்கு பெரிய நீலாவணையில் இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற செல்வராஜா மதன் அவரையும் இணைத்துக் கொண்டு பெரிய நிலாவணி கிருஷ்ணா, மணல்சேனை ஹில்டா ஜான்சன் மற்றும் கல்முனை சஜீவாபுரத்தில் இருக்கிற லயனல், மருதமலை பிரதான விதி புத்துக்கரை புகாரி அனைவரையும் இணைத்துக் கொண்டு நாங்கள்
0: பாடுறோம். நன்றி.

0: சும்மா
1: தர்பார் திரைப்படத்துக்காக அனிருத்தின் இசையில் வெளிவந்த ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சி அலங்கத்து சென்றிருக்கிறது. 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இது மாதிரி நேர குதகலம் நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 18 நிமிடமாக இந்த வேலை அழைப்பில் சொந்த வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்
1: சந்தோஷமான மதிய நேர வணக்கம். யார் இது? என்ன காரணம்? வீட்ல கேட்டிருக்கீங்களா? அப்படியா, என்ன ரீசன்?
2: அதாவது உண்மையை பேசுறது அழியாத
1: விலங்குல
2: மருமகன் பிந்துஜன் கமல் பேரப்பிள்ள பிளஸ்டிக்காக வேண்டியதா, அதாவது நம்மளுக்குள்ள ஜோஜ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க அவங்களுக்காக வேண்டியும், நம்மளுக்குள்ள ரஞ்சி மெக்கானிக்காரு சகிலாவுக்காகவும் ரஞ்சி மெக்கானிக்காகவும் மட்டுமாக்கா பக்கத்து கடையில சரஸ் இருக்காரு ஜிஸ்மா இருக்காரு, அடுத்தாக்கா சலூன்ல ராஜ் இருக்காரு சிவா இருக்காரு சிவா டெய்லர் ஷாப்ல, மற்றும் வசந்தம் உறவுகள் அனைவருக்காக வேண்டியதாக்கா.

நன்றி, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எனர்ஜியா பேசிட்டு போயிருந்தா. இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக எங்க தலைமை இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமா பேசலாம். ஒன்று ஒன்று ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். வருகின்ற பார்வை ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக.

0: நேயர்களுக்கு விருந்தாய் மதிய நேர குதுகல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 30 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. நீங்கள் வாகனத்தை செலுத்தும் போது சரியாக இருந்தால் மாத்திரமே விபத்துக்களை தடுப்பது சாத்தியமாகும். உங்கள் முன்னால் வரும் வாகன ஓட்டுநர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கள்.
2: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: ஜனநாயகம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் அப்படியே நிகழ்ச்சியை ஒளி தோய்ந்திருக்குது. நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 36 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். சந்தோஷமான வணக்கங்களோடு கேரளினானது ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக குறிஞ்சாக்கணிந்த அசூதே வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மதிய நேர வணக்கமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு செங்கலிருந்து சக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் சந்தோஷமாக மதிய நேர குதகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று பகிர்ந்து கொண்டு கென்யா புதுக்குடியிருப்பிலிருந்து நஃபீர் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான மதிய நேர வணக்கங்களோடு நாங்களும் பிரகதிபுரம் அவிசாவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சந்திரகுமார், இந்திரா, துஷந்தன், திவாகரன், தினுஷா, ரண்யா, இசைன்யா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பெருமாள் சந்திரகுமாரன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்கங்களோடு மீப்பிடிக்கந்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேர வணக்கம், விளையாண்குளத்துறையிலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல வழமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல மதிய நேர வணக்கங்களோடு சென்னையிலிருந்து நாகராஜன் வந்திருக்கிறாரு. அன்பான மதிய நேர வணக்கம், கினியா மஃபட் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல குசல் ராஜா வந்திருக்கிறாங்க, ரொசலகம் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போல மாவனிலிருந்து நிஷா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0712-77-5000 அதே போல 0312-77-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி அங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. வருகிற பாடல் சிவகாசி திரைப்படத்துக்காக ஸ்ரீகாந்த் இனிசியல் தம்போ.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.7 திரை உலகின்

0: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பர்கள் 12 மணி கடந்து 47 நிமிடம். மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: நாடு முழுவதும் 102.6 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
2: பறக்குதா?

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கண்டிப்பா
2: நீங்க நினைத்த மாதிரி மழை வரணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு விஷ் பண்றேன் சரியா?
1: கண்ணத்தொட்டையில எங்க ஷாஜியான் தாத்தா, அம்பாஸ், அசின், சைலான், சரீன், வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்போம் அக்கா.
2: நன்றி நிகழ்ச்சியோடு கொண்டு வைக்க.
1: நன்றி சிவானி அக்கா.
2: நன்றி நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் விழுந்து கொள்ளுங்க. எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இது மாதிரி நேர குதுகளும் உங்களை பேசியிருக்கிறது உங்கள் சிவானி. பாருங்க, இந்த பாடல் இது தீபாவின் இசைக்கிறேன்.

0: பிரசித்த சமயத்தில் வசந்தம் FM வாழ்த்தியாளர்களுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக டெங்கு நோயாளர் முகாமைத்துவம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் அனைத்து மருத்துவ நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை எவ்வித தாமதமுமின்றி விரைவாக மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் நோயாளர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஒவ்வொரு நோயாளரும் தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவ அதிகாரியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை முக்கியமான முன்னேற்றம் என பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் வரவேற்றுள்ளார். அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த ஒப்பந்தம் தொடர்ச்சியான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் பலனும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளின் கூட்டு உறுதியின் வெளிப்பாடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது சர்வதேச சமூகத்துக்கு நம்பிக்கையூட்டும் செய்தியாக இருப்பதுடன் உலக சந்தைகளுக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் தேவையான நிலைத்தன்மை மற்றும் நம்பிக்கையை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள சில விடயங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதை ஆவலுடன் எதிர்பார்க்கின்றேன் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். எமது அடுத்த மணித்தால செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகிறது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: நிமிர்ந்த

0: வெளிப்படுத்துக்காக தெய்வாவின் இசையில் வெளிவந்த ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்க இரண்டாவது மனிதர்களையும் வந்துட்டோம். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மாதிரி நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு 3 மணி வரைக்கும் இணைந்துக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-5001 அதே போல 0712-5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற உலகத்தில் எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்திகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு
1: உங்களுடைய
0: மட்டும்
1: பாடல் மணிமொழி இருக்கா, எங்கட தம்பி
0: இருக்கிறேன்.

0: பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியில வந்து இந்த டிகேஆர் வேலை திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டிகேஆர் வேலை திட்டமானது நாடு தலைவர் ரீதியில் காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துபான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீதி நாடகங்கள் வீதி செயலமர்கள் வழியாக இந்த வீதி விபத்து தொடர்பான முழுமையான ஒரு விளக்கங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக முழு ஊடக அனுசரணையாக வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி மற்றும் லக்கண்டா ஐடி இவை நான்கும் இணைந்து சுயாதீன ஊடக வலையமைப்புகள் இணைந்து இந்த செயற்பாடு வந்து மிக முக்கியமாக மிகவும் அழகாக மிகவும் நேர்த்தியாக முன்னெடுத்து வராங்க அப்படின்றது விதமான மாற்று கருத்துகளுமே கிடையாது. தொடர்ச்சியாக இது மதி நேர குதுகம் நிகழ்ச்சி நேரம் மதியம் 1:31 இந்த வேலை அளிப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? நாவல்பட்டி புன்னிராஜா. எப்படி இருக்கீங்க ராஜா?
1: நல்லா இருக்கும்க்கா. வசந்தத்தோட
0: வசந்தம் எஃப்எம் ஓட அப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா?
1: ஓ அக்கா,
0: வேலை என்னக்கி?
1: வேலை அக்கா.
0: ஆஹா, வேலை எல்லாம் எப்படி போகுது அப்போ?
1: வேலை எல்லாம் நெருப்போட போகுது அக்கா.
0: நெருப்போட அப்படியே வெறுப்பா போகுதா இல்லனா கொஞ்சம் இன்ட்ரஸ்டா கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? வெறுப்புனா இல்லக்கா, வெறுப்பு வர்றதுக்கு இல்ல, நெருப்பு தாக்கா போயிருக்கு.
0: சரி ஓகே ராஜா, சொல்லுங்க. மதிநேரம் சாப்பிட்டீங்களா?
1: நல்லக்கா.
0: சரி ஓகே, வெறுப்போட இருந்தா சரி நெருப்போட இருந்தா சரி பொறுப்போட அந்த வேலையை செய்து முடிச்சிடும். சரியா?
1: அப்படின்னு
0: நன்றி.

0: மாதிரி நேர குதிரை நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதே ஒரு மணி கடந்து 31 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம், இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
6: மச்சு போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
7: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: அழகாக வித்யாசி கடைசியில் பாடல் ஒடித்து ஓய்கிறது. நேரம் அதிகம் ஒரு மணி கடந்து 37 நிமிடம் ஆய் கொண்டிருக்கிறது. மத நேர கொதுகள் நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மகா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வாழ்க்கையில் நெரிசாத்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சமாளிக்க.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. என்ன காரணம்?
1: நான் கடலுக்கு போயிருக்கேன் மகா. நாங்க
0: அப்படியா? ஓகே, மதி நேரம் சாப்பிட்டீங்களா?
1: ஓமா, இப்ப சமைச்சிட்டு இருக்காங்க.
0: ஆஹா, சமைச்சிட்டு இருக்கா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அப்போ நினைக்கிறேன். சரி, ஓகே. அவர் வந்து ரொம்ப உற்சாகமா பேசியிருந்தாரு, ஆனா இடையில வந்து இன்னொருத்தர் பேசுறாரு. எனக்கு ரெண்டு பேர்ல யாரு பேசுறாரு அப்படின்ற விலங்களை எழுந்திருக்கலாம். இது மாதிரி நேர குதுகலம். நேரம் மதியம் ஒரு மணி கடந்த 38 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கு. ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டை அணியாமல் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் பயணிகள் இருதரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி பாதுகாப்புக்கான தேசிய சபை எச்சரித்துள்ளது. வாகனங்களின் பின்னிருக்கைகளுக்கான ஆசன பட்டைகளை பொருத்துவதற்கு வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். ஜூன் 19ஆம் தேதிக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த விதிமுறையை நடைமுறைப்படுத்தும் பணிகள் மற்றும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகருக்கு மேலாக நடுவானில் 2 வானூர்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அவற்றில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தானது நகரின் மேற்கு புறநகர் பகுதியான ரக்ரியோ டோஸ் பான்டேராண்டஸ் என்ற இடத்துக்கு மேலாக நேர்ந்துள்ளது. இதேவேளை விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் உத்தியோகபூர்வ விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நடுவானில் மோதிக்கொண்ட 2 வானூர்திகள் அங்கிருந்த மின்சார சிற்றூந்து விற்பனை நிலையம் ஒன்றின் வாகன நிறுத்துமிடத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளன. இதன் காரணமாக அங்கிருந்த சுமார் 20 மின்சார வாகனங்கள் தீப்பற்றி எரியத் தொடங்கியதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மனித்தியால செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்க 25 மணித்தேரத்துக்குள்ளேயும் வந்துட்டோம். 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சேவைகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு நேரம் மதியம் 2 மணி கடந்து 11 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் முடிந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கம் வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-001 அதே போல 0112-7755-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்ல நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இப்போ இறுதி மனத்தியத்திலும் முதல் நேர யார் வந்து கண்பலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: சந்தோஷமான மாதிரி நேர வணக்கம். யார் இது?
1: அக்கா மது பேசுறேன்.
0: மது எப்படி இருக்கீங்க மது?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
0: சந்தோஷமா அட்டகா சோயர் லெவல்ல இருக்கிறேன் மது. என்ன என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ? சமைச்சிட்டீங்களா?
1: ஓ அக்கா சமைச்சேன்.
0: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல?
1: இன்னைக்கு சிக்கன் கறி அக்கா பருப்பு.
0: ஆஹா
1: சோங்க.
0: சரி ஓகே. உண்மையே சொல்லுங்க, நீங்க சமைச்சீங்களா இல்லனா வீட்ல மத்தவங்க யார் செய்ய சமைச்சாங்களா?
1: இல்ல அக்கா நான்.
0: நீங்க தான் சமைச்சீங்க. நல்லா சமைப்பீங்களா?
1: ஓரளவு அக்கா.
0: ஓரளவு சாமி சாப்பிடுற மாதிரி சமைச்சா பார்த்தாதா இல்லையா?
1: முதல் முதலா சமைக்கும் போது எல்லாரோட முதல் சாய்ஸுமே அந்த பருப்பு கறியா தான் இருக்கும் இல்லையா ரொம்ப ஈஸியான வேலை அதுவும் சுடுதண்ணி வைக்கிறது இன்னும் ஈஸியே.
0: சரி ஓகே ஓகே ஓகே மது, சொல்லுங்க இப்போ வந்து நீங்க ரொம்ப டேஸ்டியா சமைக்கிற சாப்பாடு என்ன? வீட்ல ரொம்பவே விரும்பி சாப்பிடுற உணவு
1: என்ன?
0: அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. ஏதாவது சமைச்சு வைப்போம், அவங்க சாப்பிட்டு ஏதாவது ஒரு ரிவ்யூ சொல்லட்டும் இல்லையா? சரி ஓகே மா, சொல்லுங்க யார் யார்
1: நினைச்சா
0: அந்த பாடல் வந்து விரும்பி கேக்குற ஒரு ஒரு லிசனர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா?
1: நன்றி.
0: தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். இது மாதிரி நேர குதுகலம். உங்களோட பேசிட்டு உங்கள் சிவாணி வாரியது பாடல் இது துப்பாக்கி திரைப்படத்துக்காக.
2: ரூதே அந்தர் ஜாவனலாய்

0: என்ன நீங்க கட்டிருக்கலாம் என்ன வேணும்?
1: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
9: மச்சு போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
11: 1000 விண்ணி

0: சிங்கம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். நேரம் மதியம் 2 மணிக்கு கடந்த 30 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நல்ல சோமார்.
0: சந்தோஷமா இருக்கிற யாரு? எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலை உதயன்.
0: உதயன் எப்படி இருக்கீங்க? உதயன்
1: நல்ல சோமார்.
0: திருக்கோணமலை பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது? காற்றா மழையா புயலா வெயிலா?
1: காத்து கொஞ்சம் குறைஞ்சு
0: வெயில். கடுமையான வெயிலா?
1: வெயில்.
0: சரி ஓகே உதயன், சொல்லுங்க ஊரு பக்கம் என்ன ஸ்பெஷல் உங்க ஊர்ல?
1: ஊர்ல எங்களுக்கு சில்லியம்மன் கோயில் கூட அப்படிலாம் இருக்கு. நாளைக்கு விசேஷமா இருக்கு. நாளைக்கு
0: சரி ஓகே. உதயன் இருக்கதே ரொம்ப ஸ்பெஷல் தானே இல்லையா? சரி ஓகே சொல்லுங்க, யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எங்களோட வீட்டில் மனைவி, மனைவி தந்தைகள், தம்பி பிள்ளைகள், உங்களுக்கு எங்களுக்காகவும் பேசுறோம். இன்னொரு பாடல் அனுப்பிச்சு தேவோட பாடல் போட்டு
0: கண்டிப்பாங்க. கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. திருச்சேகரங்களும் எங்கிருந்தாலும் இந்த பக்கமா வாங்க. 3 மணி வரைக்கும் இணைந்துக்கலாம். இது மதிய நேர குதகம். வருகிற பாடல் இது மங்காத்தா திரைப்படத்துக்காக.
2: அச்சி ஓபன் தி பாட்டில்.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: சிவபதிகாரம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்தை சென்றிருக்கிறது. நேரம் மதியம் 2 மணி கடந்த 47 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இது மாதிரி நேர குதுகம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியுடைய இறுதி நேராக யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அன்பான வணக்கம் மேடம் ஷானி, எப்படி சும்மா இருக்கீங்களா?
0: சந்தோஷமான வணக்கம். நான் சந்தோஷமா அட்டகாசம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கம்பா அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித், எப்படி இருக்கீங்க மஜித்?
1: நல்ல சும்மா இருக்கிற மேடம். நீங்க எப்படி சும்மா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் மஜித். ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்களே, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: ஓ, என்ன ஸ்பெஷல்? ஒரு ஸ்பெஷலும் இல்ல மேடம்.
0: அப்படியா?
1: நீங்க ஒளிபரப்பும் பாடலை கேக்குறது மேடம் மாவனல்லை நிஷா அவர்களுக்கும், அவரது குடும்பத்தாருக்கும், கொழும்பு பயனாளிக்கு அன்பு சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது சை செல்ல மகளுக்காகவும், தோப்பூர் ஹனீஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் மொய்டீன் சார் அவர்களுக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை அருள்மொழிக்காகவும், நீர்வழம்பு கொச்சிக்கடை வீரன் ஐயா அவர்களையும் சேர்த்துக்கொண்டு, தம்புள்ளை ரஹுமாவை சேர்த்துக்கொண்டு இந்த பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. சூப்பரா, அப்படியே இனிமையா சந்தோஷமா பேசிட்டு போயிருந்தாரு. இறுதி நேரத்துல சூப்பர் வேற லெவல்ல பேசிட்டு ஒரு எனர்ஜியோட வந்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாரு. ரைட், ஓகே. இப்ப நாங்க வந்து மணித்தியாதியுடைய ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்க போறோம். வசந்த மேகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் மற்றும் பாடகரான நகுல்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்
1: பிரைடெக்ஸ் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஷிஃபானி. நன்றி சொந்தங்களே.

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: யாழ தேசிய சரணாலயத்துக்குள் வனவிலங்கு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 5 சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் யாழ தேசிய சரணாலயத்தின் சுது வெளிமுள்ள பகுதியில் பதிவாகியுள்ளது. சஃபாரி பயணம் சென்ற 2 ஜீப் வண்டிகளில் இருந்த குழுவினர் சரணாலயத்தின் விதிகளை மீறி ஜீப் வண்டிகளில் இருந்து கீழே இறங்கி நடந்து சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் வனவிலங்கு அதிகாரிகளையும் அச்சுறுத்தியுள்ளனர். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து திஸ்ஸ மகராம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யப்போவதாகவும் கேமிங் மற்றும் நேரலை தளங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கப்போவதாகவும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இது உலகளவில் இதுவரை விதிக்கப்பட்ட மிக கடுமையான இணைய கட்டுப்பாடுகளில் ஒன்றாகும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் உளரீதியான பிரச்சினைகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் சமூக ஊடக ஒழுங்குமுறைகளில் பரந்த அளவிலான மாற்றங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஸ்டார்மர் தெரிவித்தார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

நாங்களும் பார்க்க போகின்றோம் என்றால், இளைஞருடைய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள், விளையாட்டுத் துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்று சொல்லி, காலநிலை மற்றும் இளைஞருடைய தற்போதைய போக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கை சார்பாக மட்டுமா பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் இல்லை. ஏன்னு சொன்னா, நாங்க வந்து உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இன்றைய போட்டு தக்க நிகழ்ச்சியோடு நாங்களும் பார்க்க போகின்றோம் ஒரு பார்வையாக. ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னென்ன மாற்றங்கள், அதாவது நாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஐபிஎல் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, அடுத்தது கால்பந்தாட்டு போட்டியினுடைய மிக முக்கியமான போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதோ, மிக முக்கியமாக பல்வேறு நோய்கள் வந்து இப்போ வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க, அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய மாணவர்கள் வந்து, அதாவது உளவல் எழுதிய மாணவர்கள் வந்து எப்போ எங்களுடைய ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாம ஃபெமிலியாக்கள் எல்லாமே சேர்ந்து எப்படா ரிசல்ட்ஸ் வரும், எப்ப அவன் அப்படியே கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய இன்றைக்கு போட்டு தக நிகழ்ச்சியில எல்லாமே விடயங்களை இன்றைக்கு நாங்களும் பார்க்க போகின்றோம். முதல் விஷயமா என்னத்தை பத்தி நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஓலவல் அப்படின்னு சொன்னாலே கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை. இந்த பரீட்சைகளை தோன்றி எங்களுடைய மாணவர்களுடைய பெருபெயர்கள் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல வந்து அதை வந்து ரிலீஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பரீட்சைகள் திணைக்களம் மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லேனகி சூரியன் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இது தொடர்பாக நாங்க மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விடயமாக, 2026 ஆண்டுக்கான இந்த ஓலவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து நாங்க ரீசெண்டா நாங்க வந்து வெளியிடுவதற்கு நாங்க வந்து நினைத்து வைத்திருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எங்களுடைய இளைஞனுடைய கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும்ல, இளைஞனுடைய கல்வி திட்டம் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1 to 5 கட்டாயம் படிச்சாகணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த எங்களுக்கு சின்ன ஸ்டடீஸ்லாம் படிப்போம்ல, அதை முடிச்சுட்டு 1 to 5 வந்து கட்டாயம் படிப்போம். அதுக்கு பின்னாடி இந்த காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கும், சரியா? அந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ணி அதுக்காங்கிட்டு 6 to 11 வந்து மறுக்க ஓ லெவல் எக்ஸாமையும் பாஸ் பண்ணி அதுக்கங்கால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர்களுக்கு போயிட்டு, இந்த ஓ லெவல் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏ லெவல்னால் லைஃப் வேற லெவல், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்களும் அதை நம்பி ஓ லெவலில் பாஸ் பண்ணி ஏ லெவலுக்கு போனால் லைஃப் நல்லா தான் இருக்கும். ரைட், ஓகேன்னு சொல்லி இந்த யூனிஃபார்ம் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நாங்களும் யூனிஃபார்ம் லைஃப் அங்கேயும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்ன முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால், ஸ்டடி வந்து எங்கள் லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயம். ஸோ எங்களுடைய கல்வி அமைச்சு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய பரீட்சைகள் திணைக்களம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஓ லெவல் எழுதிய மாணவர்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து மேபி ரீசெண்டாக நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓ லெவலில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க வந்து நீங்கள் வந்து ஏ லெவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஓ லெவலில் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைத்த ரிசல்ட்ஸ் ஏ லெவல் செய்யக்கூடிய ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக எங்களுடைய அரசாங்கம் வந்து பல்வேறு செயற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த தொழில் சார்பாக படிக்கக்கூடிய கல்லூரிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டிப்ளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏழு மாதிரி விஷயங்களை எங்களுடைய அரசாங்கம் வந்து செய்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தலையிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உத்தேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கல்வி அமைச்சு சொல்லியிருக்காங்க. ரைட்டோக்கே, தொடர்ச்சியாக என்றும் கூட மிக முக்கியமான விடயங்களோடு இன்றைய போட்டு தாக்க நிகழ்ச்சி நகர போகின்றது.

0: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

வாட் அ நைஸ் சாங். அதிர்ஷ் ஜெயராஜ் இசையில் லயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடி என்னுடைய பாடல்கள் காட்சிகளை வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரைட், ஓகே. போட்டு தாக்க நிகழ்ச்சியில் மிக முக்கியமான விஷயத்தை பத்தி ஆரம்பத்தில் நாங்களும் பேசியிருந்தோம். அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை பத்தி நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ரைட், ஓகே. இப்ப இன்னமும் மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்களும் பார்க்க போகின்றோம். மேடவடையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த டென் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும் சொல்லி நினைக்கின்றேன். கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கட்டாயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இளைஞருடைய அனைத்து விஷயங்களையுமே நாங்க வந்து இப்ப வந்து ஒரு விஷயம் கட்டாயமா இலங்கையில வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இந்த என்ஐசி தேசிய அடையாள அட்டை எவ்வளவு முக்கியமோ அதே போன்று தற்போது இந்த டின் நம்பர் மிக முக்கியமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. மாறி மாற்றம் அடைந்து வந்து கொண்டிருக்கின்றது என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமும் கூட. இந்த டின் நம்பர் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா இந்த டின் நம்பர் பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து எங்களுடைய உள்நாட்டு இறைவழி திணைக்களும் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இலங்கையில வந்து இந்த 18 வயதுக்கு மேற்பட்டோர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க வந்து நாங்க பெரிய ஆளாயிட்டோம், லைஃப்ல அடுத்தக்கடுத்துக்கு நாங்க மூவ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி நாங்களா மாறு தட்டி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த 18 வயசுக்கு நாங்க வந்து மேல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி இந்த 18 வயசு நாங்கள் மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீலங்காவில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாட்டிலையுமே அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய வயது அப்படின்னு சொன்னால் 18 வயதுக்கு மேற்பட்ட சமூகம் அப்படின்னு சொன்னாலே தெரியும். ரைட், ஓகே. இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் டென் நம்பருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 40 லட்சம் பேர் வந்து இதுவரைக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த டென் நம்பர் வந்து பதிவு செய்திருக்காங்களா? 40 லட்சத்துக்கும் மேற்பட்டவன மக்கள் வந்து பதிவு செய்திருக்காங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 13 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு டின் இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பதிவு செய்திருக்காங்க, அதில் 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வந்து இந்த டின் நம்பர் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த டின் நம்பர் வந்து இன்னும் கூட சில பேர் வந்து அதை வந்து சரியான முறையில் அப்ளை பண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, குறிப்பாக எங்களுடைய இந்த உள்நாட்டு இறைவழி திணைக்களம். ரைட், ஓகே. இந்த டின் நம்பர் எது எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல, அந்த க்வெஸ்சனுக்கான பதிலாக இப்போ நாங்கள் பார்க்கலாம். ரைட், ஓகே. இந்த டின் நம்பர் வச்சு என்ன டிடக்ஷன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டின் நம்பர் வந்து எங்களுடைய அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பேங்காக இருக்கலாம், இல்லை நாங்கள் புதுசாக ஒரு வெஹிக்கிள் கொள்வனவு செய்ய போகிறோம், இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளை விற்க போகிறோம், இல்லை அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான விஷயங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கலாம், அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே தான் எங்களுடைய அரசாங்கம் வந்து செக் வச்சுருக்காங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களுக்கு வந்து இந்த டின் நம்பர் வந்து நாங்கள் வந்து அமல்படுத்தினமாக இருந்தால் அதுலேருந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வரி டேக்ஸ் வந்து அறிவிடலாம். ஸோ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மக்கள் பயன்படுத்தக்கூடிய, மக்கள் அதிகமாக பாவிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து இந்த செயற்திட்டத்தை நாங்கள் வந்து அமல்படுத்தணும். ஸோ ஆட்டோவாக அது வந்து எங்களுடைய இலங்கை மக்கள் வந்து டேக்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதிலிருந்து கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி டின் நம்பர் வந்து எங்களுடைய அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்காங்க. குறிப்பாக இந்த டின் நம்பரை வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், புதிய வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், மோட்டார் வாகனங்கள் மற்றும் இருக்கக்கூடிய வாகனங்கள் பதிவு செய்தல், மற்றும் வருடாந்த புதுப்பித்தல், அதாவது நாங்கள் வந்து இந்த லைசன்ஸ்லாம் புதுப்பிக்கணும்ல, அந்த மாதிரிக்கு அந்த புதுப்பித்தலுக்கு தேவைப்படும். மற்றும் புதிய வணிகங்கள், நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கலாம், லைஃப்பில் வந்து நாங்கள் ஒரு லட்சாதிபதியாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், டின் நம்பர் எடுக்கணும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டென் நம்பர் கட்டாயம் தேவைங்க. அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்குமே இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்லாம் ஆசை இருக்குல்ல, கட்டாயமே கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறது ஒரு இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உயர் வர்க்கத்தினர் வச்சிருக்கக்கூடிய மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும்னா கூட நீங்கள் கட்டாயமாக டின் நம்பர் வச்சுருக்கணும். ஸோ என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய நீங்கள் வந்து உள்நாட்டு இறைவழி திணைக்களத்துக்கு நீங்களும் சென்று இந்த டின் நம்பர் வந்து அப்ளை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கட்டாயம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எடுத்து ஆகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் சிலங்காலம் நீங்கள் எந்த விதமான வேலைகளையுமே உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையினுடைய இறைவழி திணைக்களம். ஸோ நீங்கள் வந்து சென்று உங்களுடைய டின் நம்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா நீங்கள் கட்டாயம் செய்வீங்க அப்படின்னு சொன்னால், செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் இந்த டின் நம்பர் எவ்வளோ மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் கூட உடனடியாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இலங்கையினுடைய உள்நாட்டு இறைவழி திணைக்களத்துக்கு நீங்களும் சமூகம் அளித்து இதனை பெற்றுக்கொள்ளலாம்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஆயிரம்

மக்களின் வானொலி வசந்தம் 2.2 திரை உலகி

அன்றாடம் பல்வேறு விபத்துகளை நாங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்க வந்து கடந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில நாங்க கூட சில விபத்துகளை வந்து பார்வையிட்டிருப்போம், பார்த்திருப்போம், அதில் நாங்களும் இன்வால்வ் ஆயிருப்போம். ஆனாலும் கூட இந்த விபத்துகள் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அதிகமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் நாங்க வந்து கணக்கில்லாத தன்மையின் காரணமாக இந்த விபத்துகள் ஏற்படும். சோ நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் கிட்ட வந்து சொன்னா கேட்க மாட்டாங்கல்ல, அதாவது பெரியவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அடித்தளத்துல இருந்து நாங்க வந்து சொல்லி வரணும். சோ இந்த விஷயம் எங்களுடைய டேக் ஆர் வேலை திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கக்கூடிய எங்களுடைய ஜெனரேஷனுக்கு வந்து விபத்துகள் இதனால தான் வருது, விபத்துக்களை வந்து நாங்க வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம், என்னென்ன விஷயங்கள் நாங்க வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடு அப்படின்னு சொன்னா இந்த டேக் ஆர் வேலை திட்டம். இதனூடாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விபத்துக்கள் காரணமாக இளைஞர்களுடைய அரசாங்கம் வந்து பல்வேறு விதமாக பல்வேறு ரீதியில வந்து மிகப்பெரிய ஒரு செலவு வந்து நாட்டுக்கு செய்யறாங்க, செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் எங்களையே தாக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஃபண்டை வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய தாக்கம் கட்டாம எங்களையே சாரும். ஸோ நாங்கள் வந்து மிக முக்கியமான விஷயங்களாக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைய சிறார்கள் எதிர்கால பிரஜைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதன் காரணமாக நாங்கள் வந்து இந்த டேக் ஆர் வேலை திட்டத்தை வந்து இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளையுமே இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவ சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து இந்த விபத்துக்கள் சார்பாக ஒழுங்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய செயற்பாடாக இலங்கையுடைய அரசாங்கம் மற்றும் எங்களுடைய ஐடிஎன் லக்கண்டு மற்றும் வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி அனைத்துமே ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு சிறந்த சேவை வேலை திட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த டேக் கேர் வேலை திட்டம். ரைடோக்கி நாங்களும் இப்போ நிகழ்ச்சிக்குள் வந்துடலாம். நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிக முக்கியமான விடயம் அப்படின்னு சொன்னால் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதாவது நடந்த ரவினாக்காவும் நிகழ்ச்சி செய்யும்போது மிக முக்கியமாக சொன்ன ஒரு பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம் என்று சொன்னால் தங்கத்தினுடைய விலை. தங்கத்தினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இலங்கையில் வந்து ரூபாயினுடைய பெறுமதியை விட அதிகமாக காணப்படுகின்றது இந்த தங்கத்தினுடைய விலை. அன்றாட வாழ்க்கையில் தங்கம் அப்படின்னு சொன்னால் தங்கமா அப்படின்ற மாதிரி சற்று யோசிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த தங்கத்தினுடைய விலை வந்து சடுதியாக அதிகரித்து இருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட விலை உயர்வு அல்ல, இது வந்து காலங்காலமாக குறிப்பாக 2 வருட காலமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்றால் தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் 24 கேரட் தங்கம் ஒன்றினுடைய பவுன் ஒன்றினுடைய விலை வந்து 3,92,000 ரூபாவாக காணப்படுகின்றதாம். இன்றைய நாள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த பொழுதே 6,000 ரூபாவால் இது வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 22 கேரட் தங்கம் பவுனொன்றினுடைய விலை வந்து 4,000 ரூபாவில் அதிகரிக்கப்பட்டு 3,60,600 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வெறும் கனவாகவே போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து கட்டாயம் வரும். ஏன்னா தங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்வரக்கூடிய காலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டா மாறுவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஸோ இன்றைய நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் தங்கத்தை வந்து இந்த 3,92,000 இருக்கும்போது நீங்க வந்து கொள்வனவு செய்து வைத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தில் அது வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். ஸோ வந்து நீங்க வந்து இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேரம் சரியாக 3:55 நிமிடம்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 வெளிநாட்டு செய்திகள்
2: ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டக்கலை பத்தனை சந்திக்கு அருகில் உள்ள வீதியில் யூக்கலிப்டிஸ் மரங்கள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் அந்த வீதி ஊடான போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாய நிலவும் குறித்த பகுதியை ஆய்வு செய்த பின்னர் பிரதான வீதிக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த போக்குவரத்து மட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நிலவி வரும் பலத்த காற்று மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த பகுதி உள்ள மரங்களின் வேர்கள் வெளியில் தெரிவதாகவும் இதனால் மரங்கள் வீதிக்கு மேலே சரிந்து விழுந்து விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
1: முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். உண்மைக்கு முதலிடம் வசந்தம்
2: FM. வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்யா கடந்த 2 வாரங்களில் இல்லாத அளவுக்கு மிக கொடூரமான வான்வழி தாக்குதலை இன்று நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உக்ரைனின் ஆன்மீக மற்றும் கலாச்சார வரலாற்றின் அடையாளமாகவும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கும் புகழ்பெற்ற கிவ் பெச்சர்ஸ்க் லவ்ரா குகை மடாலயம் நேரடியாக தாக்கப்பட்டு பலத்த சேதம் அடைந்துள்ளதுடன் பெரும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனிதள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகுது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

வெல்கம் பேக் அவர் ஷோ வசந்தத்தின் போட்டு தாக்கு. ரைட், ஓகே. ஒளித்திருந்த பாடல் அது இமானின் இசையில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய இனிமையான பாடல். ஸ்ரீலங்காவில் இந்த திட்டம் வராதா அப்படின்னு சொல்லி இந்த முகம் இந்த விஷயத்தை வந்து தடை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்டில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயத்தை வந்து பிரித்தானியாவினுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மர் உத்தியோகபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய ஒரு மார்க்கமா இருக்குல்ல, அப்படிதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் வந்து 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை வந்து இந்த சோசியல் மீடியா பயன்படுத்துறதை வந்து தடை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்நாட்டு பிரதமர் சொல்லியிருக்காங்க. பிரதமர் இந்த முடிவை ஏன் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கொஸ்டின் வரும்ல. இந்த கொஸ்டனுக்கு முடிவா பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சமூக ஊடகங்கள் வந்து இளைஞர்கள் இருக்கக்கூடிய சிறார்கள் வந்து பயன்படுத்துவது வந்து நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுல வந்து ஏராளமான நல்ல விஷயங்களை வந்து சிறார்கள் எடுத்துக்கொள்றாங்க. பட் ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த அளவு சிறார்கள் இதை வந்து ஒரு மிக முக்கியமான விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவிலிருந்து எடுத்துக்கொள்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களையும் சிறார்கள் வந்து எடுத்துக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நாங்கள் இப்போ வந்து பார்க்கக்கூடிய விடயங்களாக அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்து சிறார்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அக்யூரேட்டாக செஞ்சு காட்டுறாங்க. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் கொலையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய தகாத விஷயங்களை வந்து சிறார்கள் சோஷியல் மீடியாவில் பார்ப்பதனூடாக அதை அவங்க செய்வதற்கு தோன்றாங்க, தூண்டப்படுகிறார்கள். ஸோ எங்கள் நாட்டில் வந்து இந்த விஷயம் இப்போ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா அந்த நாட்டில் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை. 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் இதை வந்து பயன்படுத்துவது தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமீபமாக இந்த இதே ஒரு செயற்பாடு வந்து இன்னும் ஒரு நாடு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய நாட்களில் வந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் வந்து இதே செயற்பாடு மிக முக்கியமாக இந்தியா மிக முக்கியமான நாடுகளில் வருமாக இருந்தால் அதை பார்த்து சரி எங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரி செயற்பாடுகள் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய நாட்கள் எதிர்வரக்கூடிய காலங்களில் வந்து இதே செயற்பாடு குறிப்பாக 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் வந்து இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்படுமாக இருந்தால் எங்கள் நாட்டில் தடை செய்யப்படுமாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, சமூக ஊடகங்கள் பயன்பாடு காரணமாக 2 பிள்ளைகள் அடித்து அப்படியே 2 பேருமே சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு கடைசியில் அந்த தன்னுடைய சகோதரியே சகோதரன் வந்து கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் யதார்த்தமாக தெரியாமல் செய்யக்கூடிய செயற்பாடுகள் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்தளவு தொலைபேசி அல்லது சமூக வலைத்தளங்களுக்கு வந்து அவங்க வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயற்பாடுகளை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு சலுகை போட்டு ரைட் ஓகே. நேரம் சரியாக மாலை 4:12.

0: ஒளித்து வந்த பாடல் அரிஸ் ஜெயராஜின் இசையில் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். நேரம் சரியாக மாலை 4:17.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
5: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

விடயத்தையும் பார்க்க போகின்றோம். என்ன விடயம் இலங்கையில் வந்து இந்த ஏற்றுமதி அப்படின்னு மிக முக்கியமான விஷயங்கள். இலங்கையில் வந்து ஏற்றுமதி அப்படின்னு சொன்னாலே நாங்க வந்து பெரும்பாலும் பேசக்கூடிய விடயம் என்று சொன்னால் இந்த தேயிலையா இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஆடை துணி மற்றும் ஆடை தொழிலில் வந்து இலங்கை வந்து மிக முக்கியமாக பெயர் போன்ற ஒரு ஏற்றுமதி அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு வந்து இந்த ஆடை மற்றும் தேயிலை சார்ந்த இந்த மாதிரி ஏற்றுமதிகள் வந்து இதில் மிக முக்கியமாக எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இலங்கையினுடைய மத்திய வங்கி எப்போவுமே இந்த பொருளாதார ஆராய்ச்சி துணைக்களும் வந்து ஒரு வெளியீடு விடுவாங்க, ஒரு அறிக்கை வந்து வெளியிடுவாங்க. இந்த அறிக்கையில் வந்து இலங்கையில் வந்து என்ன மாதிரியாக எந்த துறையில் வந்து குறிப்பாக இந்த ஆடை ஏற்றுமதி இல்லையா இல்லை அப்படின்னு சொன்ன தேயிலை இல்லையா இந்த வருடம் வந்து ஒரு பெனிஃபிட்டை பார்த்துருக்கேன், ஒரு இன்கம் எங்களுடைய அரசாங்கம் பார்த்துருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் வந்து கடந்த ஆண்டையோட இந்த ஆண்டு வந்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு ஏற்றுமதி வந்து வருமானம் வந்திருக்கா இல்லை அப்படின்னு சொன்னால் வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா என்று சொல்லி ஒரு கணிசமான அளவு வந்து ஒரு கணிப்பு அறிக்கை வந்து எடுப்பாங்க. சரி ஓகே, அது போலவே இந்த ஆண்டும் எங்களுடைய இலங்கை மத்திய வங்கியினுடைய பொருளாதார ஆராய்ச்சி துணைக்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பமாக இருந்தால் இலங்கையினுடைய ஏற்றுமதி துறையில வந்து மிக முக்கியமான வகிப்பங்கம் வகிக்கக்கூடியது துணி மற்றும் ஆடித்துறையினுடைய ஏற்றுமதி வருமானம். இந்த ஏற்றுமதி வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த 2026 ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்குமே, இந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் அப்படின்னு சொல்லும் போது 4 மாத காலப்பகுதி, இந்த 4 மாத காலப்பகுதியில வந்து இலங்கையினுடைய இந்த ஏற்றுமதி வருமானம் 1,624.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாத காலப்பகுதியில 2025 என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2025 அதே காலாண்டு பகுதியில வந்து 1,751.8 மில்லியன் டாலர்களாக காணப்பட்டது. இந்த வருஷம் வந்து சற்று சடுதியாக 7.3% வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் சொல்லியிருக்காங்க. ரைட் ஓகே, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த துணி மற்றும் ஆடைகளை வந்து ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் ஒரு பக்கம் நாங்க பார்ப்பமாக இருந்தால், அதாவது நாங்க வந்து குறிப்பாக இப்போ நாங்க பார்த்த விஷயம் வந்து ஆடை சார்பாக மட்டுமே வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி, அதனாலும் இந்த மொத்த ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய மொத்த ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2026 முதல் காலாண்டு முதல் 4 மாதங்கள்ல வந்து 4,534.9 மில்லியன் டாலர்கள் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கடந்த ஆண்டோடு நாங்கள் வந்து 2025 காலாண்டு பகுதியில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 4,315.6 மில்லியன் டாலர்களாக காணப்பட்டது. இந்த வருஷம் வந்து 4,534.9 மில்லியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து மொத்த ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு இன்கமாக இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் வந்து இந்த ஆடை சார்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பாரிய லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஈடு செய்வதற்கு வந்து நாங்கள் வந்து என்னென்ன செயற்பாடுகளை நாங்கள் வந்து செய்யணும் மற்றும் ஆடை தொழிற்சாலைகளில் என்னென்ன விஷயங்கள் குறை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஆராய்வோம் என்று சொல்லி இலங்கையினுடைய மத்திய வங்கியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டில் ஒரு பக்கம் இலங்கையில் வந்து ஏற்றுமதி சார்பாக ஒரு இன்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலை இந்த பிரிவுல வந்து ஒரு பாரிய லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எதிர் வரக்கூடிய நாட்கள்ல வந்து இதை வந்து சமநிலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய மத்திய வங்கி சொல்லியிருக்காங்க.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: இது மக்கள் சூடிய மகுடமே
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்
3: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

வசந்தத்தின் இன்றைக்கு ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் பாடகர் நகுல். ஒழுக்கம் இந்த பாடல் நியமான இசையில் மாசிலாமணி திரைப்பட பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயினும் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை அண்ணளவாக 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகின்றது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாய் செலவிடுகிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள், அது உங்களின் பொறுப்பு.
2: பாதுகாப்பாக செல்வோம். We'll be right back.

0: is Was am Dönerfeuer.
1: தூதரக சேவைகளை விரிவான பதில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே இதுல வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இளைஞருடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது வந்து லங்கா கனோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி மூலமாக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இது தொடர்பாக என்னமான விஷயங்களை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் பாடலோட நிகழ்ச்சியை வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. தொடர்ச்சியாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் சிவா அண்ட் ஆனந்தி சைனிங் ஆஃப். லவ் யூ கைஸ்.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: பணமோசடி தடுப்பு சட்டத்தின் தமக்கு எதிராக சட்டமாதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித்த ராஜபக்சேவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்த முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: நோர்வே நாட்டின் பட்டத்து இளவரசி மெட்டு மரிட்டன் இவருடைய மகன் 29 வயதுடைய மாரியஸ் போக் ஹைவி இரு பாலியல் வன்புறவு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற விசாரணைகளின்படி அவர் மீதான குற்றச்சாட்டுகள் சட்டபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்தே இந்த தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரத்தின் முதல் நாள் உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்களோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஆரம்பத்தில் ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? மும்தாஜ்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மும்தாஜ். என்ன இன்னைக்கு முதல் நாளா வந்துட்டீங்க? அப்படியா? அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கேன். நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: கில்லி படத்துல கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா?
0: அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, அந்த பாடல யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன் நந்தகுமார் சேர்க்கா சித்தேஷ் மைத்ரிஸ்மா ஜெமினி அருமை பரத பாத்மா ரவி ரகுமா மருத்துவ குவைதி சின்னய மகாதேவ ஆட்டோ விஷயமாச்சு வசந்தகம் ஃபாரூக் அப்துல் மச்சு குடும்பத்துக்காக வசனம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து
3: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. எனவே தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக 9 மணி வரைக்கும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி, அவங்க பேசுறதா இல்ல அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான். வாகன ஓட்டுநரின் வேகம் அதிகமா அதிகமா அழியுங்கள், பிறகு பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
1: டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

0: கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: கார்த்திக்.
0: கார்த்திக், எங்க இருந்து பேசுறீங்க? கார்த்திக் வெள்ளபத்தையில இருந்து. கார்த்திக், எப்படி இருக்கீங்க? கார்த்திக், நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கார்த்திக்?
1: வீட்ல
0: இருக்கீங்க. சரி சரி சரி. இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க கார்த்திக்?
1: ஜென்சி, அதிதி, மஞ்சு, மதன், சாந்தன், மாதுளன், கிஷோர், சுதர், யோகா, அஸ்வினி, அத்விக், ஆரத்யா, சீதகவி.
0: ஓகே, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. குமார் கண்டியில இருந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய நீலாவளியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோட இணைந்து என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அக்கரைப்பற்றிலிருந்து நிசார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, வாழ்த்துக்கள் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் தொண்டைமன்னார்லிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோட இணைந்து என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: போக்கிரி திரைப்படத்தில் இருந்து மணி சர்மாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டவே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் மட்டும் இல்லங்க, அடுத்தடுத்த மணித்தியாலத்திலையும் சூப்பரான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும் 9 மணி வரைக்கும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் அன்பான மாலினிர, வணக்கம். யாருது?
1: உங்களுக்கு உற்சாகத்தும் செல்வராம்.
0: தெகுவலையிலிருந்து செல்வராம். செல்வராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வேலை இன்னைக்கு. அப்படியா? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படியா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நீங்க?
1: ஆமா, பிளேன் டீ உள்ள அடிச்சு.
0: பிளேன் டீயா?
1: ஆமா, அதாவது சரி சரி, அந்த இது விலை கொடுத்தாலே.
0: ஆஹா,
1: அதனால
0: பாடல் இருக்கு. இந்த பாடல யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பெரிய நீலாவளி ஜெயம்மா, முதல்ல ராசமாளிகை ராஜேந்திர, வத்தல் ஐயாக்கன், சபுமார்கள் வசந்தகுமார், கொச்சிக்கலை ஈரன், ஜெயம்குமார், சாட்டன் குலசீலன், மொன்றகளை தலைச்சி நல்ல பாடல்கள். மிக்க நன்றி.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: மிக்க நன்றி.
0: நன்றி.

0: வாலிபர் சங்கம் திரைப்படத்திற்காக டி மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யாருது? யார் பேசுறீங்க?
1: அக்சலா ஸ்ரீ பேசுறேன்.
0: உங்களுடைய ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சி வைக்கிறீங்களா?
1: ஹலோ
0: ஹலோ,
1: நான் மாயின் கந்தை இலக்கம் 2ல இருந்து அக்சலா ஸ்ரீ பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓம், நல்லா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இருக்கேனக்கா.
0: என்ன என்ன ஆச்சு? முதல் முறையா பேசுறீங்களா என் கூட? அதனால கொஞ்சம் தயக்கமா பேசுறீங்க. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா இல்லடி படிக்கிறீங்களா? வீட்ல இருக்கீங்களா? எப்படி? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்ப வீட்ல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்புறம் வீட்ல யாரெல்லாம் இருக்கிறீங்க?
1: தங்கச்சி, அம்மா.
0: அப்படியா? சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: என் குடும்பத்தார், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் உங்களுக்காக.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: ஓகே,
0: நன்றி.

0: நொடிகள் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது. நேரம் மாலை 6:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். ஆயிரம் மின்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தும் இடைய

0: நிமிஷம் நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,

0: திரைப்படத்திற்காக டி வாணி இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான மாலை நேர. வணக்கம், யாருது?
1: நான் தப்புமால் கந்த பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். வசந்தகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா ஃப்ரீயா இருக்கேன்.
0: ஃப்ரீயா இருக்கீங்க, சரி. அப்புறம் ஊர் சைடு எப்படி, மழையா வெயிலா?
1: இல்ல மழை இல்ல, இப்ப இந்த ரெண்டு மூணு நாள் மழை குறையும்.
0: அப்படியா, சரி சரி சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வசந்தகுமார்?
1: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க. அந்த பக்கம் எப்படி இருக்காங்க எல்லாரும்?
0: இங்கேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடல் கேட்பதற்காக பதிலை ராஜமாணிக்க ராஜேந்திரன், நீர்கொம்பு சாம்குமார், தலவக்கல் கிருஷ்ணபக்தன், வத்தல ஐயா, கண்ணு தொப்புச்சி கடையிடன், உமா சந்திரன், முசாஜிபா, அருள்மொழி, முக்கிட்டிய ராசைய, வெளிமர செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. This is Vasanth Mehta.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7 மணி.

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: இப்பாண்டின் முதல் காலாண்டில் 105.1% பொருளாதார வளர்ச்சி. அபாய கட்டத்தில் டெங்கு, நாடு முழுவதும் ஒழிப்பு நடவடிக்கை. இன்றிரவு பல பகுதிகளில் கனமழைக்கு சாத்தியம், கடலும் கொந்தளிப்பாக இருக்கும். ஜூன் 30 முன்னர் சொத்து விவரங்களை வழங்காவிட்டால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கடுமையான தண்டப்பணம். ஈரான் அமெரிக்க இஸ்லாமாபாத் சமாதான உடன்படிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கைச்சாத்திடப்பட உள்ளது.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். 2026 ஆண்டின் முதலாவது காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் 5.1% சாதகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் முதலாவது காலாண்டுக்கான உற்பத்தி அணுகுமுறையின் கீழ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஏனைய சுட்டி பொருளாதார குறிகாட்டிகள் மதிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 2025 ஆண்டின் முதலாவது காலாண்டில் நிலையான விலை அடிப்படையில் 347,664 மில்லியன் ரூபாவாக பதிவாக இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2026 ஆண்டின் முதலாவது காலாண்டில் 36,52,503 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாட்டின் பொருளாதாரத்தின் பிரதான 3 துறைகளான விவசாயம், கைத்தொழில் மற்றும் சேவைகள் ஆகிய அனைத்து துறைகளும் சாதகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. இதன்படி விவசாய பொருளாதார நடவடிக்கைகள் 1.1% கைத்தொழில்துறை 7.2% மற்றும் சேவைத்துறை 3.4% வளர்ச்சியடைந்துள்ளன. தெரிவு செய்யப்பட்ட சில துறைகளை கணக்கில் கொள்ளும்போது தெங்கு பயிற்சிகை 64.8% வளர்ச்சியை காட்டுவதுடன் காப்புறுதி சேவை 22% வளர்ச்சியையும் சுரங்கம் மற்றும் அகழ்வு நடவடிக்கை 19.5% வளர்ச்சியையும் காண்பிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. டெங்கு அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் இன்று முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அதிகளவில் நடமாடும் பொது இடங்கள், மதஸ்தலங்கள் உள்ளிட்ட இடங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. மழையுடன் கூடிய வானிலை அடுத்து டெங்கு நோய் வேகமாக பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 20 வரை மீண்டும் டெங்கு ஒழிப்பு வாரத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நகர் பிரதேசங்களில் வடிகான் கட்டமைப்புகள், வர்த்தக தொகுதிகள், மதஸ்தலங்கள், பஸ் தரிப்பிடங்கள் உள்ளிட்ட சகல பொது இடங்களும் சுத்தம் செய்யப்பட உள்ளன. வியாழக்கிழமை பாடசாலை, முன்பள்ளி மற்றும் பிரத்யேக வகுப்புகள் உள்ளிட்ட சகல கல்வி நிறுவனங்களும் சுத்தம் செய்யப்பட உள்ளன. வெள்ளிக்கிழமை சகல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் சுத்தம் செய்யப்பட உள்ளன. எதிர்வரும் சனிக்கிழமை வீடுகள் மற்றும் அதனை அண்மித்த சுற்றாடல் சுத்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் பொது இடங்களை சுத்தம் செய்யும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. மொரட்டுவை நகர சபை, மொரட்டுவை போலீஸ் நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த சிரமதானம் மொரட்டுவை ரயில் நிலையம் மற்றும் பஸ் தரிப்பிடத்துக்கு இடையில் இடம்பெற்றது. பொது சுகாதார பரிசோதனைகள், வீடுகள் உள்ளிட்ட சுற்றாடலை கண்காணிக்க உள்ளதுடன் நுழம்புகள் பரவக்கூடிய வகையில் சுற்றாடலை வைத்திருப்போருக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவிக்கின்றது. மேல் சப்ரகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றிரவு கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கின்றது. காலியிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதி கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது காற்றானது மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பு கூறப்பட்டுள்ளது. இடி மின்னலுடன் கூடிய கனமழையின் போது கடும் காற்றும் வீசும் என்பதால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காலி முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையை அண்மித்த கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக இருக்கும். திருகோணமலையிலிருந்து காங்கசந்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையிலான கரையை அண்மித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. சொத்துக்கள் மற்றும் இருப்புக்கள் தொடர்பிலான தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டிய அனைவரும் தமது வருடாந்த அறிக்கையை ஜூன் 30 தேதிக்கு முன்னர் இலத்திரனியல் கட்டமைப்பு ஊடாக சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையை வழங்க தாமதிக்கின்றவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவு தண்டப்பணம் விதிக்கப்படும் என்பதுடன் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதன் படிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக் தெரிவித்தார். சொத்துக்கள் மற்றும் இருப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய அதிகாரிகள் ஜூன் 30 தேதிக்கு முன்னர் தமது வருடாந்த சொத்துக்கள் மற்றும் இருப்புக்கள் தொடர்பிலான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த தினத்துக்கு முன்னர் அறிக்கையை சமர்ப்பிக்க முடியாது போனால் உங்களுக்கு நிச்சயம் தண்டப்பணம் விதிக்கப்படும். சில வழிகளில் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு தண்டப்பணமும் விதிக்கப்படலாம். அதுதான் சட்டத்தின் ஏற்பாடுகளாகும். தாமதப்படுத்துவது தண்டப்பணம் அல்லது நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு உள்ளாகும் செயலாக்கும். இதனை இலத்திரியல் கட்டமைப்பினூடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும். இதற்கு முன்னரை போன்று படிவம் ஒன்றை பூரணப்படுத்தி இதனை சமர்ப்பிக்க முடியாது. இந்த இலத்திரியல் கட்டமைப்பு 2026 மார்ச் 31 தேதி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இந்த கட்டமைப்பில் பதிவு செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகும். எனவே அந்த கட்டமைப்பில் விரைவாக உங்கள் தகவல்களை பதிவு செய்து சொத்து விவரங்களை சமர்ப்பியுங்கள். சில குழுவினர் இன்னும் இதுகுறித்து தெரியாமல் உள்ளனர். தொழிற்சங்கங்களின் நிறைவேற்று அதிகாரிகள், பத்திரிகைகளின் உரிமையாளர்கள், பிரதம ஆசிரியர்கள், ஆசிரியவிட உறுப்பினர்கள், அனுமதி பத்திரமுள்ள ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள், பிரதம ஆசிரியர்கள், ஆசிரியவிட உறுப்பினர்கள், விளையாட்டு சட்டத்தின் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு சங்கங்களின் பதவிநிலை அதிகாரிகள், அதேபோல அரசு சேவை மற்றும் மாகாண அரசு சேவையின் சகல அதிகாரிகள் இந்த சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் 1954 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் CIPOIC என்ற இணையதளத்துக்குள் நுழைந்தும் தகவல்களை பெற முடியும். முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவங்ச, உதய கம்பன்பில மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரை சலையிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு பாதகம் ஏற்படும் வகையிலும், நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் மின்னணு ஊடகங்கள் வாயிலாக கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பிலேயே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்தனர். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, உதய கம்பன்பில, அசங்க நவரத்ன ஆகியோர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும், சுகேஸ்வர மண்டார மற்றும் மஹிந்த பத்திரன் ஆகிய நபர்களுக்கு எதிராகவும் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் மேலதிக அறிக்கை ஒன்றின் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட்டனர். இதன்போது குறித்த 6 நபர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. எனினும் சம்பந்தப்பட்ட நபர்களை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைப்பதற்கான அறிவித்தல்களை பிறப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என நீதவான் இதன்போது குறிப்பிட்டார். அவர்களுக்கு எதிராக 2024 ஆண்டின் 8 இலக்க நீதிமன்றம் தீர்ப்பாயம் அல்லது நிறுவனங்களை அவமதித்த சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதால் சமர்ப்பணங்களுக்கு பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டுமே தவிர அந்த நபர்களை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைக்க தேவையில்லை என்றும் நீதவான் சுட்டிக்காட்டினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படவுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை ஊடாக குற்றவியல் ரீதியாக கடமையை புறக்கணித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் ஜூலை மாதம் 31 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு நிரந்தர நீதாய மேல்நீதிமன்ற நீதிபதி குலாம் உத்தரவிட்டுள்ளது. தமக்கான காணி அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளில் வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை எல்லைப் பிரதேசத்தில் மண்சரிவு அபாய வலயங்களில் வாழும் மக்களுக்கு மேல்குடியேற்ற காணிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எல்ல உடுவரவத்த கிரிந்த பகுதியில் மண்சரிவு காரணமாக 25 குடும்பங்களை சேர்ந்தோருக்கு இருப்பிடம் இல்லாது போனது. அவர்களுக்கு காணி வழங்கும் வேலை திட்டம் உடுவரவத்த தேயிலை தொழிற்சாலையில் இடம்பெற்றது. எல்ல பிரதேச சபை தலைவர் வெனுர மலிந்த தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சுற்றுலா கவர்ச்சி மிக்க உடுவரத்த தோட்டத்தில் தலா 10 பேச்சு வீதம் அவர்களுக்கு காணி வழங்கப்பட்டது. ஒரு காணி துண்டின் பெறுமதி 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும். இதேவேளை வெளிக்கந்த பிரதேச செயலக பிரிவில் டித்வா சூறாவளியினால் பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் 280 பேருக்கு முதல் கட்ட திங்கள் நேற்றைய தினம் காசோலை வழங்கப்பட்டது. பிரதி அமைச்சர் டி பி சரத் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. 8,40,00,000 இதற்காக அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது. வவுனியா செட்டிக்குளம் கப்பாவி கிராமத்தில் மக்களின் வீடு மற்றும் நீர் பிரச்சினை தொடர்பாக கண்டறிவதற்கு பிரதி அமைச்சர் டி பி சரத் அப்பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டார். வடக்கு கிழக்கில் 2,500 வீடுகளை நிர்மாணிக்க ஒரு வீட்டுக்கு 2 மில்லியன் ரூபாய் வீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக காசோலை வழங்கப்பட்டதுடன் வீடமைப்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பிள்ளைகள் மற்றும் யௌவன பருவத்தைச் சேர்ந்தவர்கள் புகைப்பொருள் மற்றும் நிக்கோட்டினுக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு வலுவான கொள்கை சீரான சட்டம் மற்றும் பொதுமக்களின் கண்காணிப்பு அவசியம் என புகைப்பொருள் மற்றும் மதுசாரம் தொடர்பிலான தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் நிபுண ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்தார். சர்வதேச புகைப்பொருள் எதிர்ப்பு தின நிகழ்வில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டார். சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 31ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதற்கான நிகழ்வு புகைப்பொருள் தொழில்துறையின் மோசடியான உபாயங்களை வெளிப்படுத்துவோம், புகையிலை மற்றும் நிக்கோட்டின் உற்பத்திக்கு எதிராக இருப்போம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. அமைச்சர் சுனில் குமாரகாமிக்கு பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங் விஜயமுனி ஆகியோர் இதில் இணைந்திருந்தனர். புகையிலை மற்றும் நிக்கோட்டினுக்கு இலங்கையில் உள்ள இளம் தலைமுறையினர் அடிமையாவதை தடுப்பது, புகையிலை பயன்பாடு இன்றைய தலைமுறை தொடர்பிலான நோக்கத்தை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு அமைய தெளிவுபடுத்தும் வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் வேலை திட்டத்தின் 2ஆம் தொகுதியின் மற்றொரு கட்டம் நாளை முன்னெடுக்கப்படவுள்ளது. வழித்தடத்தை பாதுகாப்போம் டேக் கேர் வேலை திட்ட நாளை மடபல அல் மதினா தேசிய பாடசாலையில் இடம்பெறவுள்ளது. டேக் கேர் 2ஆம் பகுதியின் 5ஆம் கட்ட வேலை திட்டமாக இது முன்னெடுக்கப்படவுள்ளது. வீதி விபத்துக்களை தடுப்பது குறித்து தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் மற்றும் செயல்முறை பயிற்சிகள் இங்கு முன்னெடுக்கப்படும். போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் பங்களிப்புடன் நாளை இடம்பெறவுள்ள டேக் கேர் வேலை திட்டத்துக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ் ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திடப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான சமாதான ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். அந்த ஆவணத்தில் உள்ள சகல முன்னுரிமைகளும் ராணுவ நடவடிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்தார். இருதரப்புக்கும் இடையிலான ஒப்பந்தம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் எரிபொருள் போக்குவரத்து கட்டமாக வல்லமைக்கு திரும்பும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அதனையடுத்து உலக சந்தையில் எரிபொருளின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. இதேவேளை ஈரான் பிரதி வெள்ளி விவகார அமைச்சரும் இந்த ஒப்பந்தம் இறுதிப்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தினார். இது ஈரானின் வெற்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 3வது மிருதியமான 20-20 போட்டி கிங்ஸ்டனில் இன்று இடம்பெற்றது. பரபரப்பான இந்த போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் முதலில் துடுப்பெடுத்த ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 169 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் துனைத் வல்லாலைக்கு 28 பந்துகளில் 43 ஓட்டங்களை அதிரடியாக விளாசினார். கமில் மிஷாரை 28 ஓட்டங்களையும் பெத்தும் நிசங்க 26 ஓட்டங்களையும் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் சமர் ஜோசப் 33 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இலங்கை அணி நிர்ணயித்த 170 என்னும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீபுகள் அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. மேற்கிந்திய தீபுகள் அணி சார்பில் சேர்பன் ரதபோர்ட் ஆட்டமிழக்காமல் 54 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்று வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்நிலையில் 2-1 என்ற அடிப்படையில் மேற்கிந்திய தீபுகள் அணி தொடரை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 105.1% பொருளாதார வளர்ச்சி. அபாய கட்டத்தில் டெங்கு, நாடு முழுவதும் ஒழிப்பு நடவடிக்கை. இன்றிரவு பல பகுதிகளில் கனமழைக்கு சாத்தியம், கடலும் கொந்தளிப்பாக இருக்கும். ஜூன் 30 முன்னர் சொத்து விவரங்களை வழங்காவிட்டால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கடுமையான தண்டப்பணம். ஈரான், அமெரிக்கா, இஸ்லாமாபாத் சமாதான உடன்படிக்கை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கைச்சாத்திடப்படவுள்ளது. இத்துடன் வசந்த எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நிமிர்ந்த

0: அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபீர் திலோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக 3018 அத கோட்டிபத்தி சீட்டில் பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 15, 26, 47, 66. மீண்டும் வந்த வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 15, 26, 47, 66. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,49,400 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,904 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக மேஷ ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 9, 30, 38. மீண்டும் வந்த முடிவுகள் ராசி மேஷம் வெற்றி இலக்கங்கள் 6, 9, 30, 38. நேற்றைய தினம் 30 லட்சம் ரூபாய் சூப்பர் பரிசு வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,58,67,480 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,192 சூப்பர் போல் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 33, 60, 63, 64. மீண்டும் வந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 33, 60, 63, 64. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்கள் 3, 2, 0, 9, 5. மீண்டும் வந்த முடிவுகள் 3, 2, 0, 9, 5. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,72,400 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,44,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,353 சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 16, 64, 67, 68. மீண்டும் வந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 16, 64, 67, 68. 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். இலக்கங்களாக 2, 8, 7, 7, 2. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 2, 8, 7, 7, 2. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,15,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,51,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,368 கப்புர்கலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்தாக ஏ தெரிவாகி உள்ளது. சூப்பர் இலக்கம் 18, வெற்றி இலக்கங்கள் 24, 25, 27, 50. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 18, வெற்றி இலக்கங்கள் 24, 25, 27, 50. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,20,61,360 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 926 சுப்பிரி தன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 4, 3, 4, 4, 5, 8. மீண்டும் வந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 4, 3, 4, 4, 5, 8. நேற்றைய தினம் மொத்தமாக 32,40,580 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,14,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 400 சீட்டில் வாரத்துக்கான ஜயா சம்பத்த வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 8. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 4, 4, 5, 8. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசில்கள் 22 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 53,62,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1022 சசிரிலொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 15, 17, 38 தெரிவாகி உள்ளது. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 15, 17, 38. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,31,760 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM 1,000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்திருக்கும். எனவே தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். கால் பண்ணுங்க 0112-2-775-001, அப்படியும் இல்லை என்றால் 0112-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலும் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் லோஷா.
0: லோஷா? என்ன லோஷா, ஒரு வணக்கம் சொல்ல இவ்ளோ நேரமா? எங்க போனீங்க? போன ஆன்சர் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா லோஷாவுக்கு? லோஷா சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல வேலையா இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா, எப்படி நீங்க?
1: வீட்டுல வேலை செஞ்சு.
0: அப்படியா, சமையல் முடிச்சிட்டீங்களா? எப்படி இருக்காங்க? சரி, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ரோஷா?
1: அக்கா எனக்கு ஒரு பாடல் தருவீங்களே?
0: என்ன பாடல்?
1: உயிரே உயிரே அழைத்தது.
0: எந்த உயிர் அழைத்தது? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க சரியா? சரி, பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: உங்களுக்கா வேண்டியும், திருவாண்ணாக்கா வேண்டியும், புவனேஸ்க்கா வேண்டியும், வசந்தங்க வேணவேருக்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: ஆ வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட அப்படியே சந்தோஷமாக இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் கால் பண்ணுங்க 0112 2 775 0001 அப்படியும் இல்லை என்றால் 0112 2 775 0011 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: நான் பூனால மகேஷ்கா.
0: மகேஷ், எப்படி இருக்கீங்க மகேஷ்?
1: நல்ல சோகம், நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செய்யறீங்க மகேஷ்?
1: இப்ப உங்களுக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கா.
0: அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா மகேஷ்க்கு?
1: பிடிச்சிருக்கா, ஒரு பாடல் பிடிச்சிருக்கா.
0: அப்படியா மகேஷ், சாப்பிட்டீங்களா நீங்க?
1: இன்னும் இல்லக்கா, 9 மணி ஆகும்.
0: 9 மணி ஆகும் என்ன?
1: சரி
0: சரி, இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: பழைய பாடல்கள்.
0: என்ன பாடல்?
1: இனிமை நிறைந்த
0: உங்களுடைய அழைப்பு வந்து ஏதோ சிக்கலா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா?
1: இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எடுத்து லவ்லி பேசுறான். பழைய பாடல்.
0: சரி, பழைய. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி,
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
2: FM, Breath of Tamil.

0: கேட்டுக்கிட்டு இருந்தேன். ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் நிறுத்தம்? ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியுதுன்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, எங்களோட தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்துக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர் என்ன கொடுத்தான். நான் திட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர் பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர் என்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? மது, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: மது, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: சமையல்.
0: சமையல் நீங்களா? அப்படியா? மது நல்லா சமைப்பீங்களா நீங்க?
1: ஓரளவா.
0: அப்படியா? சரி சரி சரி, பரவாயில்ல. சரி,

0: அப்புறம் நீங்க என்ன சமையல் வீட்ல?
1: இன்னைக்கு மீன் கறி அக்கா.
0: மீன் கறி மட்டுமா?
1: பருப்பு கறி இருக்கு அக்கா.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மாரு?
1: ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் ரெண்டு பேருக்கும், மற்ற சிவானி அக்காவுக்கும் உங்களுக்காகவும், மற்ற வசந்தன் கேட்க அவ்வளவு பேருக்கு கேட்போம் அக்கா. அக்கா பாட்டு வந்து தாரீங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு
0: நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 102.6 மெட்டலைவரிசையின் ஊடாக இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி, நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்து அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் ஊரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பஞ்சகாவத்தையிலிருந்து ஜெகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதாகவும் மது மற்றும் மகன் ஜஸ்வீன் அஸ்வீன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாவனல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் மப்புதலை புதுக்காட்டிலிருந்து ரஜினி, லாவண்யா, பிள்ளைகள் அனுஜா மற்றும் கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பொகமந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியுடன் கருப்பையா கலைச்செல்வன் இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் மீன்பிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ரொசலகம் குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி லெவன்கல்ல தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

கேட்டிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேரம் வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் 12 மணி வரை. நேரம் இப்போது 9 மணி.

கற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த இரவு பொழுது இன்னும் இன்னும் அழகாக வேண்டும். அந்த அழகில் பாடல்களை நாங்கள் ரசிக்க வேண்டும். ரசிக்கும் பாடல்கள் எமக்கு கதை சொல்ல வேண்டும். அந்த கதைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காற்றலையில் நாங்கள் கவிதை வடிக்க வேண்டும். உங்களது கவிதைகள் அரங்கேறும் நேர்மது காற்றலை வசந்தத்தில். நீங்கள் வடித்து வைத்த கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலையில் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 எனக்கு தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று ஃபேஸ்புக் வழியாகவும் வாருங்கள். உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். காற்றலையில் கவிதைகள் தவலட்டும். இரவு பொழுதின் இனிமையான பாடல்களோடு கவிதைகள் அரங்கேறும் நேரம் இது. கண்ணே, நீ போகும் வழி எங்கும் போனாலும் எல்லா வழியும் என் வீட்டு வாசலில் வந்து முடிகிறது உன் நினைவுகளாய்.

0: காற்றலை வசந்தத்தில் கவிதைகள் அரங்கேறும் நேரமாக வசந்த நிலா வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் தங்களுடைய கவிதைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். யாரு? விஸ்வநாதன். நல்லா இருக்கீங்களா? விஸ்வநாதன் கவிதை இருக்கா?
1: கவிதை இருக்கு சார்.
0: சொல்லுங்க.
1: மாதத்தில் ஒரு முறை சௌரம் நிலவுக்கு என் தொலைபேசி கையில் எடுத்துக்கொண்டு வசந்தை பௌனமே புரிந்து கொண்டு நனைந்து கொண்டிருக்கேன் சார். நான்
0: அருமை. நன்றி நன்றி விஸ்வநாதன்.
1: சார் பாடல் முகரைக்கலோடு
0: சொல்லுங்க.
1: பல கேட்டது காவத்தை நீலகாந்தன் மாமா ராம்சி தன்னோட பாலா பிள்ளையனா தான் கிட்டுமா மாலுடன் அருண்மொழி மும்தாஸ் பேகம் ஒகேன் மாணிக்கா குடும்பம் சாப்பா வெயிலியல் மருத்து நேலவாரங்கிலேயா மாவளர் மூத்தி இமானவலியா சோமுக்கு தயாலா மொத்தங்கள் பாபு அந்த பாதுகா சின்ன பதில் பராவத்த தரவீரமா கமலா டீன் குடும்பத்துக்காகவே உங்களுக்காக பாடல் கேட்டு
0: சார் எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கார்த்திக் வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அவிசாவல்லை குடகமையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கார்த்திக் கருணன் ஆகியோருக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பண்ணைபுரம் மணிகண்டன் வணக்கம் சொல்லிருக்கார். வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கிறீங்க? இனிமையான வணக்கம் அண்ணா. அவிசாவல்லிலிருந்து நான் ஸ்ரீமதி. நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நினைத்திருக்கிறார். உதயச்சந்திரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் உதயச்சந்திரன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டேன். அண்ணா பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டேன். வர்ஷா தன்னுடைய கவிதைகளை இப்படி சொல்லியிருக்கிறார். உன் வரவினை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன், உன் வரவினை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன், நீ என் கணவனாக வருவாய் என்று. அது மட்டுமல்ல, என் தந்தையின் மற்றொரு உருவமாக வந்து நிற்பாய் என்று. அருமை. அன்பான வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. சத்திய வாயு துஷிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கந்தப்பள்ளியிலிருந்து நோனா தோட்டத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணலாம். நிகழ்ச்சியோடு தன்னை மினித்துக்கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கைவரிகளை இப்படி சொல்லியிருக்கிறார். என் முழு மதியை காணாததால் இன்று இரவின் மதியில் முழுமதி இல்லை. வெண்மீன்கள் எல்லாம் கருமேகத்தோடு கைகோர்த்து உலா போகின்றன. நினைவுகளோடு வெண்மீன்கள் எல்லாம் கருமேகத்தோடு கைகோர்த்து உலா போகின்றன. நினைவுகளோடு கதை பேசிய நாட்கள் எல்லாம் இரவின் மதியில் தவள உன்னிடத்தில் மழலையாகினேன். நீ எனக்கு அன்பு மழலையானாய். மெதுர்ஷிகா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அருமை. அன்பு வணக்கம் புவனேஷன், அப்படி இருக்கிறீங்க. பாடல் அத்தனையும் பிடிச்சிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே நாகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு.

பாவை வரிகள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பே, உன்னை காணாதவரை, உன்னை காணாதவரை இவ்வுலகில் அழகு மலர் என்று நினைத்திருந்தேன், அழகு மலர் என்று நினைத்திருந்தேன். ஆனால் உன்னை கண்ட நாள் முதல் அந்த மலருக்கே அழகு நீ என்று புரிந்து கொண்டேன். உன்னை ஒருமுறை பார்த்திருப்பேன், உன்னை ஒருமுறை பார்த்திருப்பேன் ஓர விழிகளால், ஆனால் இன்னும் பலமுறை பார்க்க வேண்டும் என்று ஆசை என் நகத்துள் தூண்டிக்கொண்டே இருக்கிறது.

கவிதைகள் அரங்கேறும் நேரம் இது காற்றலை வசந்தம். 102.6, 102.8 என்ற அலைவரிசையில் இலங்கையிலிருந்து இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasanthamfm.ilk என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இதமான இரவு பொழுதில் இனிமையான கவிதைகள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே போனேஷன்னா எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே ரத்னபுரம்ல இருந்து விமலா தேவி தன்னுடைய கவிதையை படி சொல்லியிருக்கிறார். ஆகாய நிலவு எனக்கே எனக்குதான் என்று நினைத்திருந்தேன். ஆகாய நிலவு எனக்கே எனக்குதான் என்று நினைத்திருந்தேன். பாதியில் இரவு நிழலை மறைத்து நிலவை மறைத்தது. எனக்கென்று இருந்த ஒரு நிலவும் இப்போது இல்லை. எனக்கென்று இருந்த ஒரு நிலவும் இப்போது எனக்கு இல்லை. தனிமையை நான் உணர்ந்தேன். நான் தனிமை என்பதையும் நான் உணர்ந்தேன். நானும் தனிமைதான். அருமையான கவிதை, வாழ்த்துகள். அன்பு வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டேன். என்னுள் நீ உன்னுள் நான் என்றெல்லாம் நீ சொல்ல நான் கேட்ட காலம் போய் என்னவளே தனிமையிலே புலம்புறேன் அழுகிறேன் புரியலையா உனக்கு என்று கேட்கும் அளவுக்கு என் காதல் ஓரம் கட்டப்பட்டு விட்டது. பிரகாஷ் தன்னுடைய கவிதையை மாத்தலிருந்து சொல்லியிருக்கிறார். வணக்கம் போனிச்சுன்னா பாடல் தெரிவுகள் ரொம்ப பிடித்திருக்கு சொல்லிக்கொண்டே பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாக ஓடிவிடும்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியில். இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையை அலங்கரிக்கும் பாடல்கள், கவிதைகள் அரங்கேறும் நேரமாக நேர்களின் கவிதைகளும் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோட சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார் தெய்வழியிலிருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனிஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே மட்டக்களப்பிலிருந்து ஜான் பீட்டர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். தன்னுடைய தம்பி மனோப்பிரியரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிகள் பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார் ஜான் பீட்டர். உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். வர்ஷா, அன்பு வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார் அவிசாவளியிலிருந்து. வாழ்க்கை என்பது வேறு, வாழ்ந்து காட்டுவது என்பது வேறு, இதில் நான் எந்த வகை என்பதை தீர்மானிப்பது உன் வார்த்தையில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் போனிஷனா, நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் அத்தனையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது, என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே சேகர் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: கட்டளை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 7 7 5 0 0 1 அல்லது 0312 7 7 5 1 1 இலக்கத்தோடு ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருது? தயாளன். எப்படி இருக்கீங்க தயாளன்? நல்லா இருக்கீங்களா?
1: இரண்டு
0: பாடல் வரிக்கா? இரண்டு வரிதான. சரியா?
1: சரி
0: பாடுங்க.

சரி, நன்றி, ரொம்ப சந்தோஷம். பாடல் பாடிவிட்டு சென்று விட்டார். அன்பு கலந்த வணக்கம் தோனிஷன், அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணாம். நன்றி பிரகாஷ். பாடல் வருகிறது. அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் அனிதா, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபத்கோடிலிருந்து. நிகழ்ச்சி ரொம்ப படுத்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல் கவிதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு பங்கிட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உன் முகம் பார்க்காமல் இருக்க முயற்சிக்கிறேன், உன் முகம் பார்க்காமல் இருக்க, உன் முகம் பார்க்காமல் இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் உன் குரலை கேட்பதற்கு மட்டும் அனுமதி, அமைதியாக கொடு. அருமை சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய பெயர்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு வாசுகி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தன்னுடைய கவிவரிகளை படிச்சொல்லியிருக்கிறார். என் அன்பே, என் அன்பே, உன் நினைவுகள் என்னுள் எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் நினைவுகள் எப்போதுமே என்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்வது, இன்று என்னை நீ விட்டு பிரிந்து சென்று விட்டாய். இப்போது நீ என்னை பிரிந்து சென்று விட்டாய். அருமை வாழ்த்துக்கள், அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சொல்லிக்கொண்டே எங்களோடு ஐஸ்வர்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வெண்பா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கணந்திருக்கிறார். தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாடல் வதிகெடுத்து தன்னுடைய கைவறிகளை படிச்சொல்லியிருக்கிறார். உன்முகம் பார்க்கலாம் என்று எண்ணிய போது உன் குரலை கேட்கிறேன். உன் குரலை கேட்கும் போது உன் முகம் பார்க்க தூண்டுகிறது. ஆனால் என்ன செய்வது, இரண்டுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிறது.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்களை சுமந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது வசந்த நிலா. இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, பாரா ஸ்டேட் சிவகுமார்.
0: பாரா ஸ்டேட் சிவகுமார், எப்படி இருக்குங்க சிவகுமார், நல்லா இருக்கீங்களா?
1: அசோக்குமாருக்காகவும்
0: வணக்கம். பழைய போன்று நானும் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறேன். பொத்துவில் ஜமால்தீன் என்று சொல்லிக்கார், முஹாரி நூர்தீன், காம்கோவை வயலில் இருந்து அப்படின்னு சொல்லிக்கார். நன்றி அன்பு, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ரோஜா என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கவிதை. அன்பே, என்றும் அதே காதலுடன் பார்ப்பேன், ரசிப்பேன், நீ எனதில்லை என்றாலும் உன்னவள் ரோஜா. அருமை அன்பு, வணக்கம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். சுதா பத்தனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே, தனக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே அவராசி வைத்தியமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாங்க இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இரவு பொழுது வணக்கம், ஆகாஷ் வந்திருக்கிறார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். குமார் தங்கதுரை பென்ட்ரி கெஸ்டர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எழுந்திருக்கிறார். பிள்ளைகள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பான இரவு நேர வணக்கம் போனேஷ், பாடல்கள் எல்லாம் சூப்பர். கவிதை, இதயமும் அவனே, உலகமும் அவனே, உயிரும் அவனே, அன்பு கணவரான மொஹமட் ஷஹீட்காக பாடல் தாங்க சொல்லக்கூடிய மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் நிர்மலா பாலா, வணக்கம். சரி கங்க, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். புவனேஷ் எப்படி இருக்கிறீங்க? புவாக்பெட்டி பிரகதிபுர அவிசாவலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், துவாரகன், தினுஷான், ரண்யா, இசைஞானி எல்லோருக்காகவும் பாடல் தார்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

கற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இரவு பொழுதை கவிதைகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வசந்த நிலா. 102.6, 102.8 என்ற அலைவரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.org இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் கௌரி. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள், என்னவனுக்காக ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் புவனேஷ் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, வசந்த நிலாவும் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். அந்த பாடல் அருமை, கேட்கும் போது இனிமையாக இருக்கிறது. என்னுடைய கவிதையையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பேசாமல் போறவங்களை அப்படியே விட்டுறணும். நம்ம மதிப்பு தெரிஞ்சு திரும்ப வரணும்னா வரட்டும், சும்மா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படியே சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டேன் சகோதரா. அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே ஷைலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தான் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்களாம் பேராதனையில். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே கை தவறினால் பொருளுடையும் என யோசிப்பார்கள், ஆனால் வாய் தவறினால் மனமுடையும் என யோசிப்பதில்லை எனவும். அருமை. அன்பு கலந்த வணக்கம் போனேஷன், அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறதா சொல்லிக்கொண்டே தன்னுடைய கவிதைகளை இப்படி சொல்லியிருக்கிறார் ஜினோ. அன்பு வணக்கம் போனேஷனா, பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னுடைய கவிதை என்று சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறார். என் இதயத்தை எங்கே வைத்தாய், என் இதயத்தை எங்கே வைத்தாய், உனக்குள் தானே இருக்கிறேன் என்று ஒரு முறையாவது சொல்லிவிடு. உனக்குள் தான் இருக்கிறேன் என்று ஒரு முறையாவது சொல்லிவிடு. இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு பொழுதுகளிலும் தேடிக்கொண்டிருக்கின்றேன் உன் இதயத்தில் என் இதயத்தை.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இரவு பொழுதின் தாளாட்டா இனிமையான பாடல்களும் இதயங்களோடு பேசும் எம் நேயர்களின் கவிதைகளும் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 என்ற லெவல்ஸ்கள் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம் அன்பின் அனிஃபா.
0: அனிஃபா எப்படி இருக்கீங்க அனிஃபா? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல நேர்ச்சி, நல்ல பாடல்கள், அருமை வசந்த நிலா.
0: அப்படியா, பிடிச்சிருக்கா?
1: சூப்பர் பாடல்கள். எனக்கும் ஒரு பாடல் எடுத்தாங்க, வலி வலி காதல் வலி.
0: என்ன காரணம்?
1: அருமையான நேர்ச்சி, பொருத்தமான பாடல்.
0: வலி வலி காதல் வலி.
1: ஒரு கவிதை குட்டிக்கா
0: சொல்லுங்க.
1: என் இதய தேவதையே, உனக்காக இந்த வரிகள். மேகங்கள் அலைமோதி திரிவது மழைக்காக அல்ல, நம் குளிர் நிலவுக்காய். மேகங்கள் மோதும் போதும் இடி மின்னல் ஏற்படுவது நம் காதலுக்கான மத்தளங்களும் ஒளி விளக்குகளும். மழை பொழிந்தால் நம் காதலுக்கு தவளைகள் கூட பாட்டி செய்கின்றன. இனிய இரா பொழுது நம் காதலுக்கு வசந்த எஃப்எம் கூட இனிய இசை மழை கொண்டு வாழ்த்துகின்றது. காதலே வாழ்க, நன்றி.
0: அருமை அருமை, நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே புனேஷ் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்லிக்கொண்டே. அக்கா சூரிய புத்ரி, நாகேந்திரன் மச்சான், அதே போல மகள் துஷி, அலிதுர்ஷன் மகள் வாசனா, சுதர்ஷிகா, அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே, மற்றும் கவிதாஸ், நிரோஷன், சுரேஷ், தயாலன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டே. அல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் அவர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுக்காகவும் பாடல் காத்திருக்கிறது. அதே போன்று ஃபேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவேற்றுகிறார்கள். வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் இனிமிலிருந்து ரவி சாந்தா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இரவு பொழுது வணக்கம் போனேஸ் பிரதர், எப்படி இருக்கிறீங்க? மாலையவத்தை சந்திரா கோஷன் வக்ஷு பிறந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அன்பான வணக்கம். அருங்கோடை கொண்ட வானத்து மேகங்களோடும் அறுவடைக்கு காத்திருக்கும் வேளாண்மை நீரற்ற நிலத்தில் தவித்து தத்தளிக்கும் தன்மையை தாங்க முடியாமல் கண்ணீர் கொடுத்து காத்திருக்கிறேன் காலம் கைகூடும் வரை. இறைவன் எழுதியவாறு இருக்குமோ என்ற ஏக்கந்தான் ஏழைகளின் வயலில் விதைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது. பொத்துவில் பகுதியில் என்ன சொல்லிக்கொண்டே, பொத்துவில் 16 முஹாசீர் அந்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கிறார். அருமை சகோதரா, நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எண்ணி இணைத்துக் கொள்ளுங்கள். அப்துல் காதர் பள்ளிக்குடியிருப்பு அக்கறைப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். புனேஷண்ணா, நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருக்கிறது. கிராங்கோவை வயலிலிருந்து தேய்க்கக்கூடியவாறு ஒரு பாடல் ஒன்றை தர முடியுமா? கேட்கக்கூடியவாறு கட்டாயம் வருகிறது. கேட்டு மகளுங்கள். புகாரி நூர்தீன் முஹாஜீர் என்று சொல்லியிருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலைகள் கவிதைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பிலொரு சொந்தம், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். ஐயா கண்ணு.
0: ஐயா கண்ணு, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு ஐயா கண்ணு. சாப்பிட்டாச்சு? நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படியா, நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா?
1: அருமையிலே
0: வரும். சொல்லுங்க.
1: அன்பே, உன்னை காண என் கண்கள் மறந்தாலும் உன்னை நினைக்க என் இதயம் மறக்காது.
0: அருமை. சரி, நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. இனிமேல் சொந்தம் அழைப்பில் வணக்கம். அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் காத்திருந்தார் அழைப்பில். அவருடைய அழைப்பை இணைத்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. நிறைய சொந்தங்கள் அழைப்பின் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். என்ன பேர் அம்மா? வாணி. நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் பிடிச்சிருக்குதா? சரி வாணி, என்ன செய்றீங்க? படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? அப்படியா, சரி. கவிதை இருக்காமா? சரி, பரவாயில்ல. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு? சரி, எல்லோருக்காம
2: கேக்கலாம்.
0: இப்ப கிடைச்சது சந்தோஷம் தானே?
2: ரொம்ப சந்தோஷம்.
0: சரி அம்மா, ரொம்ப சந்தோஷம். நன்றி
2: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்களோடு காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 என்ற லெவலில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasanthamfm.il என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். யாருது? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் தர. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: முதல் முதல்ல பேசுனே வசந்த நிலாவுல, அதனால நீங்க கட்டாயம் இது மகாதேவன், தமிழ் செல்வன், இவங்கள்தான் சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒரு பாடல் வேணும் தர.
0: என்ன பாடல்?
1: படத்துல ஏன்னா நீங்க காதல் பாடல் தான் போடுறீங்க, அதனாலதான் அது காதலுக்காக படிச்ச
0: மாதிரி. சந்தோஷம். நன்றி.
1: சந்தோஷம்
0: சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில நல்லதும் வரும் கெட்டதும்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலை வசந்தத்தில் கவிதையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வந்து ஜெமிலா பேசுறேன் சார்.
0: ஜெமிலா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறேன் சார். உங்களுடைய நான் கடைசியிலே தான் வந்திருக்கிறேன் சார்.
0: ஆமாண்ணா. சரி ஜெமிலா,
1: நல்ல சந்தோஷம் சார்.
0: நன்றி நன்றி. கவிதை இருக்காமா?
1: இல்ல சார்.
0: சரி, பாடல்கள் நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா?
1: பிடிச்சிருக்கு. நாங்க பழைய நேரம்
0: அதுதானே. சரி சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: அம்பந்தட்டை மருது, சின்னையா மகாதேவன், முல்தாக் பேகம், அம்பாந்தொட்டை சாயிரா, ராஜேஸ்வரி அம்மா, சுலைமான், சோமசிரி ஐயா, அவர்களுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் வசந்தங்கள் உள்ளங்கள் அனைவருக்காக வேண்டியும் கேட்கிறேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடவேற போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடவிருக்கின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒன்று ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன கடிட்டா? என்ன

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சசகனிசபா நிசாச சசசமகனிசபா நிசாச நிசச

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டலம் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6.

நாடு முழுவதும் 102.8 வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேயர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சன்னிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

கேரளம், மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் வசந்தம் FM 102.8.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.